0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: இது 89.4 தமிழ் FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணி

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த

0: listening to 89.4 Tamil FM. We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ese amuleto, ¿eh?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: சிங்கர் ஹரிஹரன்.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். பல பூக்கள் சேர்ந்து ஒரு பூங்குத்தாவது போலத்தான் பல முயற்சிகள் சேர்ந்து ஒரு வெற்றி உருவாகிறது. ஒவ்வொரு பூவாக தேனெடுத்து ஒரு பெரும் தேன்கூடு முழுவதும் தேனீக்கள் தேனை நிரப்புவது போலத்தான் பல முயற்சிகளினுடைய பலனை ஒன்று சேர்த்து நாம் ஒரு வெற்றியை பெறுகிறோம். ஆகவே எந்த பெரிய வெற்றியும் ஒரே நாளிலே கிடைப்பதில்லை. ஆனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தினமாக நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போதுதான் அதன் பலனாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். பல பேர் என்ன நினைக்கிறார்கள், என்றோ கிடைக்கப் போகின்ற வெற்றிக்கு இன்றைக்கு நான் ஏன் உழைக்க வேண்டும், இன்று நான் எடுக்கின்ற முயற்சிக்கா வெற்றி கிடைக்கப் போகிறது, இல்லை அது என்றோ ஒரு நாள் கிடைக்கப் போகிறது, அதற்காக இன்று நான் உழைக்க வேண்டுமா, இன்று நான் முயற்சிக்க வேண்டுமா, இன்று நான் மெனக்கெட வேண்டுமா, சிரமப்பட வேண்டுமா என்று சலித்துக் கொள்ளுகிறார்கள் இல்லையா. ஆனால் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சிக்காத பட்சத்தில் நீங்கள் வெற்றி பெறுகின்ற அந்த ஒரு நாள் எப்படி வரும்? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உங்கள் முயற்சியை இரட்டிப்பாக்கும் போதுதான், உங்கள் உழைப்பை இன்னும் கடினமாக்கும் போதுதான் எங்கோ இருக்கின்ற அந்த நாள் விரைவாக உங்களை நோக்கி ஓடி வரும். இன்று ஒரு மடங்கு முயற்சி, நாளை ஒரு மடங்கு முயற்சி, நாளை மறுநாள் ஒரு மடங்கு முயற்சி என்று செய்வதை காட்டிலும் இன்றே நீங்கள் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு என்று முயற்சியை கூட்டும் பொழுது உங்களுக்கும் நீங்கள் வெற்றி பெறுகின்ற நாளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அவகாசம் என்பது குறைந்து வெற்றியை நீங்கள் விரைவாகவே பெற்றுவிடலாம். அதை அடைவதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கின்ற கால அவகாசத்தை உங்கள் அதிகப்படியான முயற்சி குறைத்துவிடும். ஆகவே என்றோ ஒரு நாள் வெற்றி என்பது இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சியிலே தான் இருக்கிறது, இன்று நீங்கள் கொடுக்கின்ற உழைப்பில் தான் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் உங்கள் முயற்சிக்கான பலனை உடனே நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட, இன்று நீங்கள் அதை செய்யாவிட்டால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அந்த அவகாசம் இன்னும் கூடுதலாகும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆகவே சலிப்பை விரட்டிவிட்டு ஆர்வத்தோடு உழைப்பை நாடுங்கள், தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். எத்தனை விரைவாக அந்த வெற்றி பெறும் திருநாளை உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க முடியுமோ அதை செய்வதிலே கவனம் செலுத்துங்கள். அதை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நாளுமே உங்கள் வாழ்க்கையிலே அர்த்தமுள்ள நாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன் அவர்கள் ஒரு இந்திய இளைஞனை பற்றி தன்னுடைய சமூக வலைதளங்களிலே புகழ்ந்து பேசியிருக்கிறார். புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரான பீட்டர்சன் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது இந்தியாவில் இருக்கின்ற ஏதோ ஒரு இளம் கிரிக்கெட் வீரரை பற்றி என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, மத்திய பிரதேசத்திலே பியோரா என்கின்ற ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு பக்கத்திலே ஒரு நீர்நிலை. அந்த நீர்நிலை குப்பை கிடங்கை போல மிக மோசமான ஒரு நிலையிலே இருந்திருக்கிறது. கண்ட கழிவுகளையும் அதிலே கொட்டி இருக்கிறார்கள், குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகள். மொத்தமாக அந்த நீர்நிலையினுடைய மேல்பரப்பை சாக்கடை போல மூடி இருந்திருக்கிறது. இதை பார்க்கிறான் 20 வயதான இளைஞன் பிட்டு டபாகி என்பது அவனுடைய பெயர். பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞன் இதை சுத்தம் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறான். 2026 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி யாரையும் எதிர்பார்க்கவில்லை, தானாகவே அந்த அசுத்தம் நிறைந்த நீர்நிலைக்குள்ளே அதை சுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு நுழைகிறான். தனியாளாக நீந்தி ஒவ்வொரு நாளும் அதை சுத்தம் செய்கிறான். கிட்டத்தட்ட 7 மாதங்கள் கால அவகாசம் பிடிக்கிறது. இப்போது மொத்தமாக அந்த நீர்நிலையை எந்த கழிவும் இல்லாமல் அவன் சுத்தப்படுத்தி இருக்கிறான். தன் நண்பர்களோடு சேர்ந்து பணம் சேகரித்து கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவு செய்து அந்த நீர்நிலை ஓரத்திலே குப்பைகளை போடுவதற்காக வென்று குப்பை தொட்டிகளை புதியதாக அவன் அமைத்திருக்கிறான். தயவு செய்து நீர்நிலைக்குள்ளே குப்பையை போடாதீர்கள், இந்த குப்பை தொட்டிகளிலே போடுங்கள் என்று மக்களை அவன் கேட்டுக்கொள்கிறான். இந்த விஷயத்தை பார்த்துவிட்டுத்தான் கெவின் பீட்டர்சன் அவர்கள், பல நேரங்களிலே மாற்றம் உருவாக வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டே இருப்பதில் பலன் இல்லை, அந்த மாற்றமாக நாமே மாற வேண்டும் என்பதை இந்த இளைஞன் நிரூபித்திருக்கிறான். சர்வதேச அங்கீகாரம் இவனுக்கு தேவை என்று அந்த இளைஞனுடைய சேவையை, தன்னார்வ துண்டை, அற்புதமான அசாத்தியமான பாராட்டுக்குரிய அந்த செயலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே புகழ்ந்து பரப்பியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை, மாற்றம் உருவாக வேண்டும் என்று காத்து கொண்டே இருப்பதை விட அந்த மாற்றமாக நாமே மாறுவதுதான் நாம் எதிர்பார்த்த அந்த மாற்றம் உருவாவதற்கான மிகச்சிறந்த வழி என்பதை அந்த இளைஞன் தன்னுடைய சிறப்புமிக்க செயலாலே நிரூபித்திருக்கிறான். நமக்கும் கூட வாழ்க்கையிலும் சரி, சமூகத்திலும் சரி, பல மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. நமக்கெல்லாம் அந்த இளைஞர் ஒரு முன்மாதிரியாக இருந்து அந்த மாற்றத்தை எப்படி நாம் உருவாக்குவது என்பதை செய்தே காட்டியிருக்கிறான். நாமும் மாறுவோம் நாம் விரும்பும் மாற்றங்களாக. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
0: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தேதியில கடந்த காலத்துல நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியான இதே தினத்துல 1888 நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எமிக்ரண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில எடித் இலினர் மெக்லின் அப்படிங்கிற ஒரு குழந்தை முதன் முதலாக இன்குபேட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த பாதுகாப்பு மருத்துவ சாதனத்திலே வைத்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார். உலகத்திலேயே அந்த கருவியை பயன்படுத்தி காப்பாற்றப்பட்ட முதல் குழந்தை அப்படிங்கிற சிறப்பு அவருக்கு உண்டு. பொதுவாக குழந்தைகள் குறை மாதத்திலே பிறப்பது அல்லது கடினமான நோய் தாக்குதல்களோடு பிறப்பது என்கின்ற நிலைகளிலே இன்குபேட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த கருவி குழந்தைகளினுடைய உயிரை காப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு விதமான மாற்றங்களோடும் முன்னேற்றங்களோடும் இன்றைக்கும் கூட அந்த கருவி பிறந்த குழந்தைகளினுடைய உயிர் காப்பதிலே முக்கிய பங்காற்றக்கூடியதாக இருக்கிறது. அது முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1896 உலகத்தினுடைய முதல் ஆட்டோ ரேஸ், அதாவது தானியங்கி வாகனங்கள் பந்தயத்திற்கு உட்படுத்தப்பட்டது. அதுவும் எந்த விதத்திலன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் என்று சொல்லப்படுகிற முறையிலே 8 வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இதிலே பங்கெடுத்துக் கொண்டன. 5 மைல்கள் நீளம் கொண்டதாக அமைந்திருந்த இந்த பந்தய போட்டியிலே ஏஎச் வைட்டிங் என்று சொல்லப்படுகின்ற வீரர் மின்சாரத்தினாலே இயங்கக்கூடிய ஒரு தானி வாகனத்தை இயக்கி இந்த போட்டியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் இந்த விதத்திலே நடைபெற்ற முதல் போட்டி. அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெறக்கூடிய பல தானியங்கி வாகனங்களினுடைய போட்டிக்கெல்லாம் இதுதான் ஆரம்பமாக இருந்திருக்கிறது. அதே போல 1902 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியில் தான் ஆஸ்திரேலியாவிலே ஒரு மிகச்சிறந்த செயல் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஆண்டு கடுமையான வறட்சி நிலவிய காலகட்டம். ஆகவே மக்கள் எல்லோரும் என்ன செய்திருக்கிறார்கள், டே ஆஃப் ஹியூமிலியேஷன் என்கின்ற பெயரிலே ஒரு தினத்தை அனுசரித்து இயற்கை இடத்திலே ஒன்று கூடி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு கூட்டு பிரார்த்தனை, மழை வேண்டும் என்று. வறட்சியின் காரணமாக பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம், மக்கள் மிக உருக்கமாக இயற்கை இடத்திலே ஒரு கூட்டு பிரார்த்தனையை வைத்திருக்கிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், 7ஆம் தேதியிலிருந்து தொடங்கி பிரார்த்தனை நடைபெறுகிறது. 10ஆம் தேதி அன்று பெரும் மழை வந்து அந்த வறட்சி நீங்கியதாக வரலாறு சொல்கிறது. நம்முடைய நோக்கமும் பிரார்த்தனையும் உண்மையாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் அதற்கு செவி சாய்க்கும் என்கிற தத்துவத்தை நிரூபித்து காட்டிய அந்த அற்புதமான முயற்சி, ஆத்மார்த்தமான முயற்சி, அது துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1948 சிந்தட்டிக் ரப்பர் என்று சொல்லப்படுகிற செயற்கை ரப்பர், சாலையை அமைக்கக்கூடிய பணியிலே ஆஸ்பால்டிக் கான்கிரீட் என்கின்ற ஒரு பொருள் பயன்படுத்தப்படும். அதிலே இந்த சிந்தட்டிக் ரப்பர் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை முறையிலே தயாரிக்கப்பட்ட ரப்பரானது முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். எப்படி உலகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த தினத்திலே நிகழ துவங்கி இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கைக்கும் நன்மை தருகின்ற பல அற்புதமான விஷயங்கள் இந்த தினத்திலே ஆரம்பிக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

FM. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஈக்கள் தேனீக்கள், அந்த பெயரிலேயே நமக்கு தெரிகிறது இரண்டும் சற்றேறக்குறைய ஒரே இனத்தை சார்ந்தவைதான். ஆனால் அவற்றினுடைய செயல்பாடுகளை கவனியுங்கள். இந்த ஈக்கள் என்ன செய்யும்? அசுத்தத்தை தேடி தேடி போய் அதன் மீது அமரும். ஆனால் தேனீக்களை கவனியுங்கள், எங்கு மலர்ந்த மலர்கள் இருக்கின்றனவோ அவற்றை தேடி தேடி போய் அதன் மீது அமர்ந்து அதில் இருக்கின்ற தேனை நேர்த்தியாக சேகரித்து கொண்டு வந்து தேன் கூடுகளிலே அதை சேமிக்கும். இரண்டுமே ஒரே இனத்தைச் சேர்ந்த வெவ்வேறு உயிரினங்கள். ஆனால் இரண்டிற்கும் இடையிலான செயல்பாட்டு வித்தியாசம் எவ்வளவு பெரியது பாருங்கள். இது அற்புதமான அரிதான ஒன்றை நாடுகிறது, அது அசுத்தத்தை நாடுகிறது. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேனீக்கள் ஈக்களை பார்த்து தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு அசுத்தத்தை நாடுவதே கிடையாது. அதற்கு நன்றாக தெரியும், தேனை மட்டுமே தேடி தேடி சேகரிப்பதால் தான் தனக்கு தேன் ஈ தேனீ என்று பெயர். அப்படிப்பட்ட தன்னுடைய தன்மையை, சிறப்பானதொரு அணுகுமுறையை தான் மாற்றிக்கொண்டு விட்டால் அசுத்தத்தை நாடி ஓடுகின்ற ஈயை போலத்தான் தானும் இகழப்படுவோம் என்பதை நன்கு அந்த தேனீக்கள் தெரிந்து வைத்திருக்கின்றன. ஆகவே சற்றேறக்குரிய தன்னினத்தை சார்ந்த ஒன்று அப்படி ஒன்றை செய்கிறதே என்று தன்னுடைய போக்கை தேனீக்கள் மாற்றிக்கொள்வதே இல்லை. மனிதர்கள் தேனீக்களை பார்த்து நிச்சயம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாமும் தவறு செய்தால் என்ன, நாமும் பொய் சொல்லான் என்ன, நாமும் கொள்ளையடித்தால் என்ன, நாமும் மற்றவர்களை வருத்தி அதன் மூலமாக லாபம் கண்டால் என்ன என்று சக மனிதர்களை பார்த்து நாம் நம்முடைய நல்ல தன்மையை விட்டுவிடலாமா என்று யோசிக்கிறோம் இல்லையா? தேனீக்களே செய்யாத அதை அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் எப்போதும் செய்யக்கூடாது. அவர்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். நாம் நல்லதை செய்து என்ன கண்டோம்? அவர்கள் தவறு செய்து நன்றாக வாழ்கிறார்கள் என்று அவர்கள் தற்காலிகமாக பெறுகின்ற நன்மையை, ஒரு மாயையை உண்மை என்று நம்பி எக்காரணத்தை கொண்டும் அவர்களை நாம் பின்பற்றவே கூடாது. நமக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற நல்ல தன்மை இருக்கிறது, அது இன்றைக்கில்லை என்றாலும் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு மகுடம் சூட்டும், அதிலே மாற்றுகிறதே கிடையாது. ஆகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை, நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களை எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடாமல் நன்மையை மட்டுமே நாம் சார்ந்திருந்தோமேயானால் நிச்சயமாக நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய நன்மைகள் நம் வாழ்விலே விளையும். இந்த நம்பிக்கையை நம்முடைய மனதிலே ஆழமாக பதித்து கொண்டு நாம் செய்வதெல்லாம் நல்லதாகவே அமைகின்ற நல்ல நாளாக இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

அதாவது கீர்த்தனாவை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அப்போ வேற யாராவது ஒருத்தர் வருவாங்க, எங்கள் ஆளை காணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. டேய் யாரா நீ புதுசாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒருவேளை யோசிச்சிங்கன்னா நீங்கள் புதுசாக யுஏக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா யுஏயில் என்னை பார்த்து தெரியாதுன்னு சொன்ன ஐயோ கடவுளே போதுமா, நான் திங்கக்கிழமை காலையிலே வேறு நீங்கள் ஏற்கனவே மூட விட்டா இருப்பீங்க, மேபி நான் வந்து இப்படிலாம் பில்டப் கொடுத்து உங்கள் மூட கெடுக்க விரும்பல. சரி என்ன கதை தெரியுமா, எனக்கு வந்து சரியான கனவு, கனவுனா கனவு முரட்டு கனவு. அதாவது நான் 11 to 2 ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொறுமையாக எழுந்து வரும்போது நைட்டெல்லாம் வந்து தூக்கமே வராது, 2 மணி 3 மணிக்கு உட்காந்து எதையா பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி நல்லா தூக்கம் வரணும் இல்லை, இன்றைக்கும் வரல. சரி உட்காந்து சூறை போட்டுற 50வது முறையாக போடுவோன்னு சொல்லி சூறை போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சூரிய போட்டு படத்தை டிவியில் போட்டு என் ரூம்மேட் சொன்னால் நான் தூங்க மாட்டேனே, நீங்கள் வந்து படத்தை வேணால் போட்டுவிட்டு அப்படியே தூங்கிடுங்க அப்படின்னா, சரி ஓகேடான்னு சொல்லிட்டு சூரிய போட்டு படத்தை போட்டு தூங்கலாம் அப்படின்னு தூங்கினா காதில் அந்த படம் கேட்டுக்கிட்டே இருக்கா, அடுத்த சீன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குமேன்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், பரேஷ் வராரு, டாட்டா தெரியுமா மாறன், உலகத்திலே த மோஸ்ட் காமஸ்ட் வில்லன் சூரிய போட்டில் வர பரேஷ் தான். அவர் பார்த்து கோவப்படும் போது கூட இப்போது சாதாரணமாக பேசும்போதே நமக்கு ஏதாவது ஒன்றா டீ சூடாகவே இல்லை என்ன ஜி அப்படின்னு கேட்குறோம். அவர் வந்து டாட்டா தெரியுமா மாறன், ரத்தன் டாட்டா தெரியுமா, அவராலே இங்கே ஏர்லைன் ஆரம்பிக்க முடியலை அப்படி பேசிகிட்டு இருப்பேன். எப்படிங்க எப்படி, சரி இதை விடுங்க, இதை பார்த்து முடிச்சுட்டு சரி தூங்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு தூக்கத்தை போட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். வந்தால் கனவு, சரியான கனவு, விதவிதமாக கனவு வருது, டிராகுலா வருது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் டாக்ஸில் என்ன வந்து துரத்து, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்க, கல்யாண வீடு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, ஒரு விதவிதமான செட்டப்பில் என்னெல்லாமோ வருது, கலர் கலராக வருது, ஒன்றுமே புரியல எனக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு எழுந்து இன்றைக்கி என்னவோ ஆச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ஐயோ இன்னைக்கு காலையில் ஷோ பண்ண சொன்னாங்களே, மறந்து போயிட்டேன். அப்புறம் இருந்து கடகடன் ரெடியாகி வந்துட்டேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் சொல்ல 2 நிமிஷம் 4 செகண்ட். என் பேர் ஆர்ஜே மது, MADHUன்னு தேனிங்கனா வருவேன் நான். 89.4 தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சி மர்சல் மார்னிங். அடுத்த ஒரு 3 நாளைக்கு நீங்கள் என்னோட குரலில் இந்த நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. ஸோ நிறையா பேசலாம், நம்ம 4 மணி நேரமாமே இந்த ஷோ பேசுவோம் பேசுவோம், ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து ஜாலியாக நம்ம வந்து இன்ட்ராக்ட்லாம் பண்ணலாம். போக போக ஒவ்வொருத்த கோர்ஸ் அப்படியே நம்ம வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் அப்டேட்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஸ்கூல்ஸ் வேறு திறந்துருக்கு ஒரு பக்கம், அண்டு யுஏயில் வேறு நல்லா காத்திருக்கு, ட்ராவல் சைடில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு எல்லாத்தையுமே வந்து நான் சொல்கிறேன். 2027 அட்வான்ஸாக என்ன பிளான் பண்ணலாம் அப்படியே ஒரு வைடாக அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு. தாய் கிழவி பாட்டு வருது கேட்டு வாங்க. தாய் கிழவினா தாய் கிழவி அது இல்லை, தாய் கிழவி படத்துலேருந்து தாய் கிழவி வருது கேட்டு வாங்க. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் அண்ட் வெல்கம் டு தி ஷோ லேட்.

அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now. செழித்தையும் தமிழே ஒளி.

0: கேள்விகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஓகே, வாட்ஸ் தி ஆக்சுவல் ஸ்டோரி? எப்பதான் வந்து நம்ம லிட்டரலி இந்த விண்டரை வந்து ஃபீல் பண்ண போறோம்? இந்த கேள்வி எல்லார் மனசுக்குள்ளயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இன்னைக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் 43 டிகிரிஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபுதாபி மற்றும் ஷார்ஜால விண்டு வந்து 25 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சர்ன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்டர்னல் ஏரியாஸில் 46 டிகிரிஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செப்டம்பர் 7th மண்டே இன்னைக்கு. அண்ட் ஆவரேஜாக ஒரு 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. சில பல இடங்களில் 31-32 அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, 36-37-38 இதுக்குள்ளேயே நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து 31 நோக்கி வரோம் அப்படின்னா கூடி சீக்கிரம் 20 நோக்கி போவோம், அப்புறம் 15 நோக்கி போவோம், அப்புறம் வாழ்க்கையில வந்து பிரகாசத்தை நோக்கி நம்ம போவோம்.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, ஸோ இந்த அப்டேட் முடிஞ்சிருச்சா? இதுக்கு அடுத்து இன்னொரு அப்டேட் நான் கொடுத்துட்டு கவன்லேருந்து ஆக்சிஜன் பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்துட்றேன், ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம வந்து 8 மணிக்கு மேலே ஒரு தலைப்பு எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். டிராஃபிக் அப்டேட் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், கவனிச்சுக்கோங்க. ஆனா அது எவ்வளோ நேரம் தட்டுறது ஒன்று, இந்த பட்டன்ல இது ஒரு பிரச்சனை, ஒரு நிமிஷம் இருங்க.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: நான் முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா உங்களுக்கு டிராஃபிக் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, ஃபைன். E11 இது வந்து அஜ்மான் சைனா மால் போற டைரக்ஷன்ல அல் ஜுருஃப்ல நல்ல ஸ்லோ மூவ்மென்ட். ஓகேவா? தம்பி கொஞ்சம் இருப்பா. அல் ஜுருஃப் பக்கத்தில் நல்ல ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்கு, ஓகேவா? அடுத்து அதே அலிட்டியா ஸ்ட்ரீட்டில் டுவர்ட்ஸ் அந்த தும்பை ஹாஸ்பிட்டல் தாண்டி நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் ஷார்ஜா வர டைரக்ஷன் இருக்கும்ல, அங்கே வந்து நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்கு, ஓகேவா? நுவேமியா 2 பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அதே மாதிரி E11லேயும் அல்தயித் ரோட்லேயும் நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அதாவது நீங்கள் அல்தயித் ரோட்ல ஷார்ஜா ஏர்போர்ட்லேருந்து E311 தாண்டிறீங்கன்னு வச்சுக்கோங்க. E311 தாண்டி நீங்கள் அப்படியே டுவர்ட்ஸ் ஷார்ஜா ஏர்போர்ட் போகிற வழி, யா டுவர்ட் சார்ஜ் ஏர்போர்ட் போகிற வழி அல்தயித் ரோடு ஃபுல்லாகவே, அதாவது கல்ச்சரல் ஸ்கொயரு வாசித் ஸ்கொயரு எல்லாத்தையும் தாண்டி நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒயசஸ் மால்கிட்ட ஆரம்பிக்குது, அது ஒயசஸ் மால்கிட்ட ஆரம்பித்து அப்படியே போய் நேராக அல்தயித் ரோடு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது, ஓகே? E311 அஃப்கோர்ஸ் டுவர்ட்ஸ் துபாய் நல்ல ஸ்லோ மூமெண்ட்டு. சஃபாரி மால்கிட்ட 1, அதை தாண்டினா 2, அதையும் தாண்டி சார்ஜா ரிங் ரோட் கிட்ட 3-4-5, மொத்தம் 5 கிராஷ் ரிப்போர்ட் ஆகிருக்கு E311 டுவர்ட்ஸ் துபாய், ஓகே? அதே மாதிரி மோயிலா பஸ் டெர்மினல் கிட்டலாம் வந்து S112 டுவர்ட்ஸ் E311 வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அக்ராஸ் ஷார்ஜா பயங்கர ஸ்லோவாக இருக்கு. பெய்ரூத் ஸ்ட்ரீட் ஸ்லோவாக இருக்கு. 3வது இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட் ஸ்லோவாக இருக்கு. ஸ்லோவாக இருக்குன்னு இந்த மூமெண்ட்டே இல்லை, அப்படியே இருக்கு. செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரீட்லேயும் மூமெண்ட் இல்லை. E11 டுவர்ட்ஸ் துபாய் பயங்கர ஸ்லோ. அல்கான் நோக்கி சரி, நீங்கள் அல்கான் கார்னி ஸ்ட்ரீட்டை பிடிச்சி வந்துடலாம்னு நினச்சிங்கன்னா அதுவும் ஸ்லோ. E11 1-2 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் கிசைஸ் பக்கத்துலேயும் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. D64லேயும் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. ஆமாங்க, எல்லா இடத்துலையும் டிராஃபிக் இருக்குங்க. இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் பக்கமும் சில டிராஃபிக் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் துபாய்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஊதுமேத்தா ரோடில் அல்லின் ரோடு எடுத்து வந்து அப்படியே தாண்டி நீங்கள் துபாய்க்குள்ளே நுழையும் போது டிராஃபிக் இருக்குது. தபீல் ஃபஸ்ட்டு பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது E11 கரெக்டாக எங்கன்னா ட்ரேட் சென்டர் உண்டு போட்டாது, ஓகே? அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்கு தாண்டும் போது. ஸோ அல்கேல் ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. வேறு இன்டர்நேஷ்னல் சிட்டி பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டே இருக்குது. E44 E311 ஜாயின் ஆகிற இடத்துல, அவ்வளோதான். இவ்வளோ இடத்துல இருக்குங்க, நான் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம், பட் நான் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது இடம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அப்படியே இன்டிமேட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் சேர்த்து சொல்லி விட்டுறேன், ஓகே?
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: எனக்கு வந்து ஓல்டு மெமரிஸ்லாம் வருது. ஒரு காலத்தில் நான் 6 10 மணி வரைக்கும் ஷோ பண்ணிருந்தேன்ல, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் தான் வந்து ஆஃபீஸில் பூட்லாம் திறந்து பேப்பரெல்லாம் எடுத்து விரித்து அதெல்லாம் பண்ணுவேன். அந்த ஃப்ரெஷ் பேப்பரோட ஸ்மெல் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கேச்சு நீங்கள் நான் பண்ணும் போதே ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதுன்னு கேட்கலாம். வணக்கம், வேற பேசுறீங்க?
1: வணக்கம், அது எப்படிங்க?
0: நீங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: எனக்கு
0: வந்து ஏன் காலையில இப்படி ஒரு பாட்டு கேக்குறீங்க?
1: இல்ல இல்ல, இந்த படம் 3 தொடர்ந்து டிவியில போட்டு இருக்கேன். நான் முந்தா நாளே பாக்கணும் மிஸ் பண்ண, திரும்ப நேத்து டிவியில போட்டாங்க. சரி, நேற்று ஃப்ரெண்ட் ரூம் போனப்ப அங்க பாத்தேன்.
0: இங்க எப்படி நீங்க டிவி பாக்குறீங்க? அது
1: வெளியில? ஆமா, ஃப்ரெண்ட் ரூம்ல.
0: ஓ, ஓகே ஓகே ஓகே. என்ன என்ன அந்த வீக்கெண்ட் ஆனா ஒரு மேட்னி ஷோ போடுவாங்களே, அதுவா?
1: ஆமா, சன்ல போட்டாங்க நேத்து.
0: ஓ,
1: நம்ம கையில ரிமோட் இருந்தா சும்மா இருக்காரு, மாத்திட்டே இருப்போம்.
0: கரெக்ட் தான், கரெக்ட் தான். துப்பாக்கியில கிளைமேக்ஸ்ல என் தலைவர் சொல்லுவான்ல, சத்யன் அவர்கள் சொல்ற மாதிரி, எப்படிங்க தனி ஒரு ஒரு ஒரு அவார்டே கொடுக்கணும். இதுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கு இன்னைக்கு டிராபிக். இதோடலாம் பயங்கரமா இருக்கும். வந்துட்டான் ஏதோ ஒரு நாள் காலையில டிராபிக்கை பார்த்துட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க தான் எனக்கு தெரியும். எனக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையிலே ஆர்மி தாண்டா கிரேட்டு, நீங்க தான் கிரேட், சான்ஸே இல்லை. பட் பரவாயில்ல, நான் உங்க எல்லாரும் வெறுப்பேற்ற மாதிரி கீழே போய் ஒரு சாய் குடிச்சிட்டு வரேன். நீங்களும் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா விவேக் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வரல, அந்த மாதிரி ஒரு கரெக்ட் சாய் வாங்கி கொடுத்துருங்க, சரியா? ஓகே, நான் வந்து இந்த பாட்டை போட்டுட்டு 8 நியூஸுக்கு வழியை விட்டுட்டு ஒரு 8:10 வந்து உங்களை சந்திக்கிறேன், ரைட்டா? ஓகே, பாய். பாய் இல்லை, டெம்பரவரி பாய். நான் ஒரு 15-20 மினிட்ஸில் ஐல் பி பேக். இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4. கால் 7 ஓப்பன் இல்லை, அப்படி தான் மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். டேக் இட்.
2: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
3: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அமீரக ஜனாதிபதி மீதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானுக்கு நெகிழ்ச்சியான செய்தியொன்றை அனுப்பியுள்ளார். அந்த செய்தியில் ஷேக் முகமது பின் ஜாயிதின் தலைமைத்துவத்தை பாராட்டியுள்ள அவர், நாடு முழுவதும் பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை உருவாக்கியதற்காக அவரை புகழ்ந்துள்ளார். அந்த செய்தியில் ஷேக் முகமது பின் ஜாயிதின் தலைமைத்துவத்தை பாராட்டியுள்ள அவர், நாடு முழுவதும் பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை உருவாக்கியதற்காக புகழ்ச்சி தெரிவித்துள்ளார். தனது சகோதரர், நண்பர் மற்றும் வாழ்க்கை பயணத்தின் துணைவர் என ஷேக் முகமது பின் ஜாயிதை அன்புடன் குறிப்பிட்டுள்ள ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் மிகவும் தனிப்பட்ட முறையில் இந்த செய்தியை பகிர்ந்துள்ளார். அதில் ஷேக் முகமது பின் ஜாயிதை தொலைநோக்கு பார்வை கொண்ட ஞானமிக்க தலைவராகவும், கொள்கைகளில் உறுதியாக இருப்பவராகவும், மனிதநேய மிக்கவராகவும் அவர் வர்ணித்துள்ளார். மேலும் உலக நாடுகளின் மதிப்பையும் மரியாதையையும் பெற்ற தலைவராக ஷேக் முகமது பின் ஜாயித் திகழ்வதாகவும் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் குறிப்பிட்டுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் லெபனான் பகுதிகளில் மோதல் தீவிரமடைந்துள்ளது. பிராந்தியத்தில் நீடித்து வரும் போரில் மேலும் ஒரு பதற்றமான கட்டத்தை இது குறிக்கின்றது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 20 பேர் காயமடைந்தனர். இதற்கு முன்னதாக ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் ராணுவ வீரர்களை இலக்கு வைத்து 2 ட்ரான்களை ஏவியிருந்தது. இதனிடையே ஹோர்மோஸ் நீரிணைக்கு அருகே ஒரு தடை செய்யப்பட்ட மண்டலம் அமைக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியான மொஹசைன் ரிசாயி தெரிவித்துள்ளார். இந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழையும் எந்தவொரு கப்பலும் தடைகள் விதிக்கப்பட்ட கப்பல்களின் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மோஸ் நீரிணையில் நிலவும் மோதல் மேலும் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் போக்குவரத்து வழித்தடங்கள் தொடர்பான வரைபடங்கள் ஓமானுடன் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அவை வரும் நாட்களில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்படும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டப்பேரவை 3 நாட்கள் விடுமுறையின் பின்னர் இன்று ஆரம்பமானது. சட்டப்பேரவையை சபாநாயகர் JCT பிரபாகர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் விஜயின் பதிலுரை இடம்பெறுகிறது. கடந்த வாரத்தில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது தாவிக்க அரசு அமைந்த 116 நாட்களில் தமிழ்நாடு ரிவர்ஸ் கியரில் சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்தார். தாவிக்க ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களும் அதிகரித்துள்ளன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தினார். எதிர்க்கட்சியினரின் குற்றச்சாட்டுகள் மற்றும் கேள்விகளுக்கு இன்று பதிலளிப்பதாக தெரிவித்து முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறியிருந்தார். இந்நிலையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முதல்வர் விஜயின் பதிலுரை தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் விஜய் பதிலுரையை தொடங்கி நடத்தி வருகின்றார்.
2: இந்திய செய்திகள்.
3: தென்மேற்கு டெல்லியின் சத்யநிகேதன் பகுதியில் 6 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்தது. தென்மேற்கு டெல்லியின் சத்யநிகேதன் பகுதியில் 6 மாடி கட்டிடம் மாணவர் விடுதியாக செயற்பட்டு வந்தது. டெல்லி பல்கலைக்கழகத்தின் தெற்கு வளாகத்துக்கு அருகில் இக்கட்டிடம் அமைந்துள்ளதால் ஏராளமான மாணவர்கள் தங்கி படித்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்த கட்டிடம் நேற்று பிற்பகல் திடீரென இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த டெல்லி கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து இச்சம்பவம் குறித்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மேற்கு வங்க அமைச்சர் திலீப் கோஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். கட்டடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் மற்றும் சம்பவத்துக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை மற்றும் அதிகாரிகளின் நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் தொடர்ந்தும் வெளியாகி வருகின்றன.
2: இலங்கை செய்திகள்.
3: ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63rd வருடாந்த கூட்டத்தொடரின் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பான சமீபத்திய அறிக்கை இன்று முன்வைக்கப்பட உள்ளது. இன்று ஆரம்பமாகும் இந்த கூட்டத்தொடரானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7th வரையில் இடம்பெற உள்ளது. இந்த கூட்டத்தொடர் ஜெனீவா நேரப்படி இன்று காலை 10 இந்தோனேஷியாவின் தூதுவர் சித்தார்த்தோ ரேசா சூரியோ டி போரோ தலைமையில் ஆரம்பமாக உள்ளது. ஆரம்ப கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் வால்கடாக் உரையாற்ற உள்ளார். ஒரு மாதம் நீடிக்கும் இக்கூட்டத்தொடரில் விசேட நடைமுறைகளில் ஆணை பெற்றவர்கள், நிபுணர் பொறிமுறைகள் மற்றும் புலனாய்வு பொறிமுறைகளை உள்ளடக்கிய 37 கலந்துரையாடல்களை பேரவை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தொடரின் போது பரிசீலிக்கப்பட உள்ள விடயங்களில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் எழுத்துப்பூர்வமான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையும் உள்ளடக்கப்பட உள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிரணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. நடப்பு சாம்பியனான இலங்கை அணி வங்கதேசத்தை 4 வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத் தாண்டிய பங்களாதேஷ் மகளிரணி 20 விக்கெட் இழப்பிற்கு 114 ஓட்டங்களை பெற்றது. 115 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளி தாண்டிய இலங்கை மகளிரணி 19.2 6 இழப்பிற்கு 115 ஓட்டங்களை பெற்றது. இந்த போட்டியின் ஆட்டநாயகியாக இலங்கை அணியின் ஹர்ஷிதா சமர விக்ரம தேர்வானார். அவர் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இலங்கைக்கு வெற்றியை தேடித்தந்தார். 37 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 48 ஓட்டங்களை பெற்ற அவர் இலங்கையை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். மேலும் குரூப் பி பிரிவில் முதலிடம் பிடித்ததன் மூலம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் அரையிறுதியில் குரூப் இ பிரிவில் 2nd இடம் பிடிக்கும் அணியை இலங்கை அணி எதிர்கொள்ள உள்ளது. மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இதுவரை இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் குழு ஏ யில் இந்திய மகளிரணி முதலிடத்திலும் பாகிஸ்தான் மகளிரணி 2nd இடத்திலும் உள்ளது. குழு பி யில் இலங்கை மகளிரணி 3rd முதலிடத்திலும் பங்களாதேஷ் மகளிரணி 2nd இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று பெரும்பாலான பகுதிகளில் வானிலை ஓரளவு தெளிவாகவும் சில நேரங்களில் மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மேகமூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று நாடு முழுவதும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் அதிகபட்ச வெப்பநிலையாக 43°C பதிவாகும். துபாயில் 42°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 46°C வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 35 வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
4: சிங்கர் ஹரிஹரன்.

0: தலைவன் ஹாரிஸ் வந்து உச்சத்தில் உச்சத்தின் உச்சத்தில் இருந்தப்ப என்னமோ ஏதோ பாட்டு, அதுக்கப்புறம் அந்த என்றென்றும் புன்னகை, வாரண ஆயிரம், அயனு, இது எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணார் கரெக்டாக. நம்ம வந்து கோலேருந்து என்னமோ ஏதோ கேட்டுட்டு இந்த என்றென்றும் புன்னகையிலேருந்து வானங்கும் நீ முன்ன கேட்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு பாட்டுக்கு எனக்கு ஒரு குட்டி மெமரிஸ் இருக்குது. அது என்னென்னா மெமரி இருக்குது. ஸோ கோ படத்துலேருந்து இந்த என்னமோ ஏதோ பாட்டு பயங்கர இட்டு. நாங்கள் கிரிக்கெட் ஆட போவோம், எஸ்வி நகர் கிரவுண்ட் ஒன்று இருக்கும், அங்கே ஸ்கூல் பசங்களாம் கிரிக்கெட் ஆட போகும்போது அங்கே விக்னேஷ்னு ஒரு பையன், அந்த பையனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா பேட்டிங் ஆடும்போது, ஓவர் போடும்போது, ஃபீல்டிங் பண்ணும்போது, இந்த மூணு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதும் இந்த என்னமோ ஏதோ பாட்டை ஸ்பீக்கரில் ஃபுல் வால்யூமில் வச்சு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டே விளையாடுவான். பரவாயில்ல, என் ஃபோன் விழுந்து உடஞ்சாலுமே பரவாயில்ல, இந்த பாட்டை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிமா. அடுத்து இந்த என்றென்றும் புன்னகை பாட்டு வந்தப்பெல்லாம் நான் பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன், காலேஜ் படிக்கும் போதே பட்டன் ஃபோன் தான். நான் என்ன பண்ணுவேன், இந்த பாட்டு நல்லா இருக்கே எல்லாருக்கும் சொல்லணுமேனு சொல்லிட்டு எல்லாருக்கும் குரூப் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் காலேஜில், காய்ஸ் என்றென்றும் புன்னகைன்னு ஒரு படம் வந்திருக்கு, இந்த படத்தில் இந்த பாட்டு நல்லா இருக்கு கேளுங்க அப்படின்னு. ஐயோ, நினச்சி பார்க்கவே சரி, அதை விடுங்க. நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு தொடர்ந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருவோம். நான் வந்து நம்பர் சொல்கிறேன், டோல் ஃப்ரீ நம்பர் தான், நீங்கள் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன தலைப்புங்கிறதையும் நான் அப்படியே போக போக உங்களுக்கு சொல்கிறேன், சரியா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட், ஸோ இந்த மாசத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர் குறைய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் ஸ்கூல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு, யூஏயில் ஃப்ளைட்ஸ் தரப்புலேருந்து வந்திருக்கு, நான் ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன் சரியா? ஸோ நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து 9 days ஸ்கூல் பிரேக்கை வந்து அக்காமடேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அக்டோபரில் இந்த ஹாஃப் டேர்ம் டேட்ஸை வந்து யூஏஇ மினிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஏஇ மினிஸ்ட்ரியோட எஜுகேஷன் கேலண்டரில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே அலைனாகக்கூடிய வகையில் அவங்க கேலண்டரையும் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஹாஃப் டேர்ம் பிரேக் வந்து மண்டே அக்டோபர் 12 ஃப்ரைடே அக்டோபர் 16th 2026 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த 5 லீவ் அப்படின்றதுனால சாட்டர்டே சண்டே சேர்த்து மொத்தம் 9 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 10-18 வரைக்கும் லீவு, 19 மண்டே மறுபடியும் ஸ்கூல்கள் வந்து தொடங்கும். இந்த அக்டோபர் ஹாலிடே மூவ் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல ரெகுலேஷன்ஸ் இருக்குது, பட் லீவ் அது மட்டும் நமக்கு தெரியும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பரில் இன்னும் வரக்கூடிய 23 ஏதாவது லீவ் இருக்கா? நோ லீவ், கோ டு ஸ்கூல், கோ டு ஆஃபீஸ். அடுத்த பப்ளிக் ஹாலிடே December 2 and 3, அண்ட் இது வந்து நேஷனல் டேவை முன்னிட்டு நம்ம யூஏயில் பப்ளிக் ஹாலிடேவா அனுசரிக்கப்படும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: All right, இது மெசல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் FM. RJ மது பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back.

0: இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
1: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் .tv.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஓகே, ஸோ 8 மணி தாண்டி 32 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ டைம் ஆர்ஜே மோது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா? மெர்சல் மார்னிங். எப்படி சமயம் நான் வைக்கல இந்த பேரு. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். 800-8940 என்னும் டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் அழையுங்கள். யுஏகேலேருந்து கூப்பிட்றவங்க +971-435-9552 இந்த நம்பர் கால் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஃபோனோட வீக்லி ரிவ்யூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 7 மணி நேரம், 8 மணி நேரம் நீ ஃபோன் யூஸ் பண்ணுற அப்படின்னு ஃபோனே நம்மளை பார்த்து கேட்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸோ அதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமோ ப்ரொடக்டிவாக இருக்கா இல்லையாங்கிற கேள்வி நமக்குள்ளே வரும். அந்த வகையில் இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஆல் சோஷியல் மீடியாஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் வித்தியாசமாக, யூஸ்ஃபுல்லாக, இல்லை அட்லீஸ்ட் என்டர்டெய்னிங்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க, கரெக்டா? அதை இன்றைக்கி எனக்கு நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. நானும் அஃப்கோர்ஸ் ஷேர் பண்ணுவேன். எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணுறதுக்கு பதிலாக குளோபல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, GLOBLE. அந்த குளோபலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு கண்ட்ரி பேரை டைப் பண்ணணும். அந்த கண்ட்ரி பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, மிஸ்ட்ரி கண்ட்ரி இஸ் இத்தனை கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் யுவர் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி காட்டும். அதாவது டெய்லி அவங்க வந்து டெய்லி சேலஞ்ச் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த டெய்லி சேலஞ்சில் ஏதாவது ஒரு கண்ட்ரி இருக்கும். ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அப்போ இந்தியா அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா எவ்வளோ கிலோமீட்டரோ ஆஸ்திரேலியான்னு பேர் சொல்லாமல் அந்த கிலோமீட்டர் மட்டும் காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு பக்கத்தில் அப்படியே போய் அது என்ன கண்ட்ரின்னு கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 வெப்சைட் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதே போல் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க. அதாவது 90s ரெட்ரோ கேம் விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை உங்கள் போர்டமை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு இன்ஃபர்மேஷன் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கலாம். இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். வணக்கம், யார் இங்கே பேசுகிறீங்க?
1: குட்
0: மார்னிங். உங்கள் பேர் சொல்லுங்க.
1: துபாயிலேருந்து கனிமொழி பேசுகிறேன்.
0: கனிமொழியா?
1: ஆமாம்.
0: ஓகே கனிமொழி, சொல்லுங்கள்.
1: எனக்கு
0: லைக் ஃபிகர் அவுட் பண்ணீங்க? அதாவது
1: எப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து எந்த மீடியா, எந்த லைக்னோ, எந்த லைக்னோ, எது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுறோமோ அதான் நம்மளுக்கு
0: அல்காரிதமா மாறிடும். ஓகே ஓகே.
1: ஸோ அதே தான் நம்ம கொடுக்கும். பிளஸ் இன்னொன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே போனால் அங்கே ஒருத்தவங்க மீட் பண்ணுவோம். ஸோ வி பிகேம் ஃப்ரெண்ட். அப்புறம் அவங்க நமக்கு சொல்லுவாங்க லைக் அது மாதிரி, நான் நிறைய ஃபிட்னஸ் லைக்னா காம்ப்ளிமெண்ட்ரி, ஃப்ரீ, இந்த மாதிரி தான் வந்து நிறைய மாம்ஸ் இருக்காங்க.
0: எங்கே
1: வி ஹேவ் லாட் ஆஃப் மாம்ஸ் குரூப்.
0: இதெல்லாம்
1: இதெல்லாம் இருக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டி, நான் பழகிற டிஃப்ரெண்ட் லைக் யூரோப்பியன்ஸ் இருக்காங்க, நாட் ஓன்லி இந்தியன்ஸ். அது மாதிரி இது இதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மற்றபடி நான் வந்து இங்கே தான் இன்ஸ்டாகிராம் தான் ரொம்ப
0: பாட்டு கேட்டுவாங்க பாட்டு கேட்கும் போது ஸ்டெப் எல்லாம் அப்படியே மைண்டுக்கு வரும். ரைட்டு, இந்த பாட்டை கேட்டு முடிச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கான கேள்வி என்னன்னா, டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டு இல்லைனா எப்போ பார்த்தாலும் பார்த்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு புதுசாக எதையுமே கற்றுக்காம எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாலையும் மற்ற விஷயங்களையும் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாம புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அதை 4 பேருக்கு சொல்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க? இன்டர்நெட்டில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா?
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: போலே.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்ட?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
4: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட
1: கொண்டாடுங்க. Group of companies.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஓகே, அடுத்த வெப்சைட் சொல்றேன். இது வந்து குளோப் கேபிட்டல்ஸ். எப்படி குளோபல் மாதிரி எப்படி குளோபலில் வந்து கண்ட்ரிஸ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களோ, மிஸ்ட்ரி கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு குளோப் கேபிட்டல்ஸ். அதே மாதிரி ஃப்ளாகில்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாகில் என்னென்னா, நீங்கள் ஒரு கண்ட்ரியை டைப் பண்ணுவீங்க, ஃப்ளாக் வந்து 6 பாக்ஸாக வெட்டியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், ஒரு ஒரு பாக்ஸாக மிஸ்ட்ரி அப்படியே ஓப்பன் ஆகிட்டே வரும். அது எந்த கண்ட்ரியோட ஃப்ளாகுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிஸ்ட்ரி கண்ட்ரி இருக்கும். இந்த மாதிரி டூம் ஸ்க்ரோலிங் பண்ணாமல் நம்ம சோஷியல் மீடியாவை தாண்டி இன்டர்நெட்டில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருப்பீங்கல்ல உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அது என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். 800-8940 கால் பண்ணி வணக்கம் யாருங்க பேசுகிறீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். கரீபாஷா பேசுகிறேன்.
0: கரீபாஷா, ஓகே சொல்லுங்க. பாஷா,
1: எப்படின்னா வந்து இப்போ நம்ம கூகுள் மேப்லயே வந்து இப்போ நம்ம ஊர் டைப் பண்ணோம்னா நம்ம ஊர் காட்டம் வந்து அதுலயே வந்து மேப்லயே வந்து நிறைய பேருக்கு ஆப்ஷன் தெரியாது வந்து.
0: சொல்லுங்க.
1: டைரக்ட் ஷோ பண்ற மாதிரி பில்டிங் இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும்.
0: டைரக்டா
1: இப்ப பில்டிங், இப்ப நம்ம ஊர்ல இப்ப கூகுள் ஒரு 100 பேர் அடிச்சாலும் வந்து அதுலயே ஆப்ஷன் காட்டும் வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ட் அந்த வே போற மாதிரி அதெல்லாம் வந்து இருக்கு வந்து.
0: இது போர் அடிக்கும் போது நம்ம சும்மா பார்த்தா புதுசா ஏதாவது ஒண்ணு நம்ம கத்துக்கலாம்.
1: ஆமா, இப்ப நம்ம ஊரு பாக்கணும், பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு எப்படி இருக்குன்னு பாக்கணும்னா இப்ப அதுமே டைப் பண்ணி நேவிகேஷன் அதுமே நம்ம பாக்கலாம்.
0: அந்த ஸ்ட்ரீட் வியூ மாதிரி போயிட்டு நம்ம பாத்துக்கலாம்.
1: ஸ்ட்ரீட் வியூ இப்ப லாஸ்ட் டைம் வந்து இப்ப ஃப்ரெண்ட் ஊருக்கு போனப்ப ஒரு ஜாமா கொடுத்துருந்தேன். என் பையன் ஒரு 5-6 வயசு பையன் வந்து போய் வாங்கினா வீடு கரெக்டா தெரியல. இப்ப நான் டைப் பண்ணி கரெக்டா அந்த வீட்டை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்ப வீட்டுக்கு அமுச்சு விட்டேன். பையன் கரெக்டா போயிட்டு ஜாமா வாங்கிட்டு
0: வந்தேன். பாஷா, சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன்.
1: தேங்க்யூ
0: பாஷா, ஹாவ் அ நைஸ் டே. ஸோ பாஷா சொன்னது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல அப்படின்னா டு இட் ரைட் அவே. அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் இருக்குங்க. இந்த வெப்சைட்ல வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, சரியா? உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி இப்போ ஒரு காம்படிஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஜெர்மனியில். யார் இதை வந்து சிறப்பாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன வெப்சைட்னா, என் வாழ்க்கையே அந்தளவுக்கு சீன் இல்லை, ஓரளவுக்கு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுத்த ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன், பாட்டு முடிச்சுட்டு இப்போவே சொன்னேன் எப்படி. ஸோ நீங்கள் வந்து 9 மணிக்கு மேலே இந்த வெப்சைட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த சஸ்பென்ஸ் வைக்கிறதுக்கான காரணம் என்ன, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்க எல்லாம் டக்குனு பக்கத்து ரேடியோக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க. ஆஃபீஸில் கேள்வி கேட்பாங்க. சும்மா சொன்னேன், ஜஸ்ட் கிடிங். அந்த வெப்சைட்டோட பேர் ஜியோ கெஸர், GEOGUESR, ஜியோ கெஸர். இந்த ஜியோ கெஸர் வெப்சைட்டில் நீங்க உள்ள போங்க, அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. நான் சொல்றேன், ஐ வில் டிஸ்கிரைப் அபவுட் த வெப்சைட் ஆஃப்டர் 9:00, சரியா? ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன், 89.4 தமிழ் எஃப்எம்ல. சட்டமன்ற லைவ் போயிட்டு இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க அதுக்குள்ள பாட்டு கேட்டு வாங்க.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் முதலமைச்சர் விஜய் பதிலளித்து வருகின்றார். திமுகவின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முதலமைச்சர் ஆவேசமாக பேசி வருகின்றார். சட்டப்பூர்வ கடமையான முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் நடவடிக்கை கூட முந்தைய திமுக ஆட்சியில் முறையாக இடம்பெறவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தினார். கடந்த ஆட்சியில் திமுகவினர் பலர் காப்பாற்றப்பட்டது குறித்து என்னிடம் சில சாம்பிள்கள் உள்ளன என்று தெரிவித்து முதலமைச்சர் உரையாற்றி வருகின்றார். தமிழ்நாட்டில் ஒரு குற்றம் நடந்து விட்டது என்பதற்காக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று கூற முடியாது எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். வலுவான சைப பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். ஒரு மாணவன் உயிரிழப்பு என்பது வேதனையான சம்பவம் என்று தெரிவித்த முதல்வர் அது தொடர்பில் 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: எதிர்வரும் 2029 ஆண்டில் போதை இல்லாத இந்தியா உருவாகும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். எதிர்வரும் 2047 ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பிரதமர் நரேந்திரமோடி இலக்கு நிர்ணயித்துள்ளார் என்றும் அவர் கூறினார். இதற்கு போதையில்லா இந்தியா உருவாவது அவசியமாகும். பிரதமர் நரேந்திரமோடியின் வழிகாட்டுதல்களால் நாடு முழுவதும் நக்சல் தீவிரவாதத்தை வெற்றிகரமாக ஒழித்துள்ளோம் என்றும் அமித்ஷா தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் காங்கேசன்துறை துறைமுகம் ஊடாக கப்பல் மூலம் இந்தியா சென்ற 13 பேர் மீண்டும் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறை துறைமுகத்தில் இருந்து நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கப்பல் மூலம் சென்றவர்களில் குறித்த 13 பேர் மீது சந்தேகம் கொண்ட அதிகாரிகள் அவர்களிடம் நடத்திய விசாரணையின் போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அவர்களை மீண்டும் காங்கேசன்துறைக்கு திருப்பி அனுப்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். காங்கேசன்துறைக்கு திரும்பி வந்தவர்களை இலங்கை குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் உற்பத்தி அடுத்த 3 ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒபிக் அமைப்பில் இருந்து அமீரகம் விலகியதை தொடர்ந்து ஆட்நாக் நிறுவனம் நாளொன்றுக்கு 5 மில்லியன் பேரல் எண்ணெய் உற்பத்தியை இலக்காக கொண்டுள்ளதாக SNP குளோபல் அமைப்பு தெரிவித்துள்ளது. அமீரகம் ஒபிக் மற்றும் ஒபிக் பிளஸ் அமைப்புகளில் இருந்து விலகியதை அடுத்து அதன் எண்ணெய் உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளது. முன்னதாக ஒபிக் நிர்ணயித்த அதிகாரப்பூர்வ உற்பத்தி ஒதுக்கீட்டின்படி அமீரகத்தின் உற்பத்தி திறன் நாளொன்றுக்கு 3.41 மில்லியன் பேரலாக இருந்தது. தற்போது அந்த உற்பத்தி திறன் நாளொன்றுக்கு சுமார் 4.85 மில்லியன் பேரலாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பு காரணமாக 8 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் பயணிகளின் போக்குவரத்தை சீராக பராமரிக்க இந்தோனேஷிய அரசு மாற்று விமான நிலையங்களின் சிலவற்றில் செயற்பாட்டு நேரத்தை 24 மணி நேரமாக நீட்டித்துள்ளது. எரிமலை வெடிப்பு காரணமாக இந்தோனேஷியாவில் 8 விமான நிலையங்களின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சுமார் 1,70,000 பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை காலை ஜகார்த்தாவில் உள்ள சுகர்ணோஹத்தா சர்வதேச விமான நிலையம் முதலில் மூடப்பட்டது. விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள வான்வெளியில் சாம்பல் புகை பரவி இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து விமான நிலையங்களின் செயற்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: ஓகே, ஃபால்கன் ஆக்ஷன்லாம் வந்து போகும்ல, அதில் பயங்கர ரேர் ஃபால்கன் ஒன்று ரெக்கார்ட் ப்ரைஸுக்கு ஆக்ஷனில் போயிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: 2.1 million dirhamsக்கு ஒரு white falcon அபுதாபியில ஆக்ஷன்ல சேல் செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த வருஷம் நடந்த falcon ஆக்ஷன்ல கிட்டத்தட்ட $571,000க்கு இந்த falconஐ வந்து வாங்கிருக்காங்க. சோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பியூர் அல்ட்ரா ஒயிட் கைண்ட் ஆஃப் a falcon, origin United States of America. பட் இது அபுதாபியில நடந்த ஆக்ஷன்ல இந்த அளவுக்கு ஒரு விலையில் விற்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து பல பேர் பிட் பண்ணியிருக்காங்க, அதில் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபால்கன் யோசிச்சிருக்குமா நம்மளோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத அந்த ஃபால்கனுக்கே மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் அதை இவங்க பார்த்துக்கக்கூடிய வகையில் அது கண்டிப்பாக உணரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சென்சிட்டிவாக ரொம்ப அழகாகவும் அதை வந்து பார்த்துப்பாங்கன்னு
1: வச்சுக்கோங்களேன். UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, gold பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரேஞ்சில் வந்து NFP டேட்டா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கோல்டோட விலையில் டக்குன்னு ஒரு ஷார்ப் ட்ராப், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் அப்படியே கன்சாலிடேட் ஆகி மேலே வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி $4,400 கிட்ட கோல்டு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் 16ஆம் தேதி FOMC மீட்டிங்கில் US கெவின் வார்ஷ் வந்து ரேட் ஹைக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை கோல்டு தொப்புன்னு விழுந்துடும் கீழே, ஒரு வேளை அவங்க ரேட் கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, கோல்டு சுருக்குன்னு மேலே ஏறிடும். ஸோ நீங்கள் கோல்டு வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா, வாட் ஐ வுட் சே, September 16 நடக்கக்கூடிய உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின் பட்சத்தில் September 16 நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வாங்கலாமா வேணாம்னு முடிவு பண்ணுறது எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷனாக நேற்று வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: 18 கேரட் தங்கம் இன்றைக்கி 403 திரகம் அண்ட் 50 பில்சார்க்கு, 21 கேரட் தங்கம் 470.75, 22 கேரட் தங்கம் 491 திரகம் அண்ட் 24 கேரட் தங்கம் 530.25 திரகம்.
1: இன்று தங்கத்தின் விலை Back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இந்த அழகான இன்டர்நெட்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பல இடங்கள்ல இருக்கு, அதை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸோ இல்லைனா ஏதாவது யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். 800-8940 கால் பண்ணி யூஸ்ஃபுல் ஆஸ் இன் அது ஒரு கேமாக கூட இருக்கலாம், அது உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குற ஏதாவது ஒரு ஆப் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் சோஷியல் மீடியா டூம் ஸ்க்ரோலிங், நீங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லை ஜென்ரலாக கூகுளில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது தான் நமக்கே வந்து ஒரு ஷாக் கிடைக்கும். சரி, இந்த ஜியோ கெஸர் பற்றி சொல்லியிருந்தேன், மீன்வெல் நீங்கள் 800-8940 கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்ன சேவிங் அப்பார்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ஜியோ கெஸரில் என்ன நடக்கும்னா, நீங்கள் உள்ளே போன உடனே ஒரு ஒரு நாளைக்கும் 5 லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 5 லொக்கேஷன்ஸ் என்னென்னா, கூகுள் மேப்பில் ஸ்ட்ரீட் வியூவில் எங்கேயாவது, பாஷா சொன்னார்ல ஸ்ட்ரீட் வியூ, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் வியூவில் எங்கேயாவது போய் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் சுற்றி பார்க்கணும், அடுத்த தெருக்கு போகலாம், பக்கத்திற்கு போகலாம், அங்கே இருக்கிற சைன்போர்டு, கடையோட போர்டு, இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் அதை கூகுள் பண்ணி என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 3 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அது முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு மேப் இருக்கும்ல, அந்த மேப்பில் போய்ட்டு நீங்கள் அந்த பின்னை வைக்கணும். அந்த பின்னை நீங்கள் வச்சிங்கன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும், அதில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். அதுலேயே ப்ரோலாம் நிறைய பேர் இருக்காங்களாம், அவங்க வந்து உலகம் முழுக்க போயிட்டு ஜியோ கெஸரில் 10 செகண்ட் 20 செகண்டில் ஒரு ஃபோட்டோவை பார்த்த உடனே அது எந்த நாட்டில் எந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தர் நேற்று வீடியோ போட்டிருக்காரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்ட்டு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், இதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதையே வேலையாக வச்சுருக்காங்க. யார் சாமி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அடுத்தடுத்து பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான். எல்லா இடத்துலயும் டிராபிக் இருக்குன்னு தான் சொல்லி முடிக்கணும் போல. என்னங்க இது, பயங்கரமா இருக்குங்க. துபாய் எல்என் ரோட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஊதுமேத்தா ரோடு வரை கண்டினியூ ஆகி ஃபுல்லா டிராபிக் இருக்கு. நாதல் சீபால ஆரம்பிக்கிற டிராபிக், ராசல்கோர் ரோடு இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1-2 பக்கத்தில் டுவர்ட்ஸ் அல்கேல் ரோட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் D68 ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் சென்டர் ரோடில் துபாய் மால், சாரி D68 ஃபைனான்ஷியல் சென்டர் ரோடு எடுத்து நீங்கள் வந்து டுவர்ட் ஷேக் சாயித் ரோட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அப்படியே ரைட் எடுத்து DAFCக்குள்ளே போகிறீங்கனாலும் DAFCயில் ஃபுல்லாக ஸ்லோவாக இருக்குது. அதாவது D86 இருக்கும்ல, அங்கே வந்து ஒரு ரோடு விடாமல் எல்லா ரோடுமே ஸ்லோவாக தான் இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் பே சொல்லவே தேவையில்லை, நீங்கள் அல்கேல் ரோட்லேருந்து பிஸ்னஸ் பேக்கு மாறுறீங்க அப்படின்னா ஃபுல் டிராஃபிக்கே நீங்கள் வந்து கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஹெஸ்ஸா உம்சுகிம்லேயும் வந்து ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. டுவர்ட்ஸ் அல்கேல் ரோடு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது 311லேருந்து சரியா, அதே மாதிரி துபாய் மரீனா கிட்டே ஷேக் சயித் ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, மீடியா சிட்டி கிட்ட கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. துபாயிலே எவ்வளோ இருக்குன்னா சார்ஜா பக்கம்லாம் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 11-311 ஃபுல் ஜாம் டுவர்ட்ஸ் துபாய், 1-2 கிராஷ் வேர் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அல்தைத் ரோடில் நீங்கள் கல்ச்சுரல் ஸ்கொயர்லேருந்து டுவர்ட்ஸ் E311 போயிட்டுருக்கீங்க, வாசித் ஸ்கொயர்லேருந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே பயங்கர ஸ்லோவாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்கண்ணே, நல்ல டிராஃபிக் இருக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டிராஃபிக் பார்க்குறேன், அதனால் எனக்கு பூசாக இருக்கும், உங்களுக்கெல்லாம் பழகி போயிருக்கும். பட் ஸ்டில் எவ்ரிவேர் யூ கேன் சி சிகப்பு சிகப்பு சிகப்பு மரூன் கலரும். டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: இன்னைக்கு என்ன 91 போடு.
3: என்னது

brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. Corporate and bulk orders also accepted.

புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் இஎம்ஐ, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. Meet the team on 6th of September Sunday at City Season Stars Hotel, Burjuman. Call or WhatsApp 050-675-2828.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: Drum Machine.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜயின் பதிலுரையின் மீது பேச திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். பேச அனுமதி கோரி சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து திமுக எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் உரையின் மீது விளக்கம் அளிக்க திமுக எம்எல்ஏக்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்தார். திமுகவினரை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிட்டார். முதலமைச்சர் உரைக்கு விளக்கம் அளிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சபாநாயகரின் இன்றைய செயற்பாடு அதிர்ச்சி அளிப்பதாக தமிமூன் அன்சாரி தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: சத்தியநிகேதன் கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி மாநகராட்சியுடன் இணைந்து கட்டடங்களின் கட்டமைப்பு பாதுகாப்பை ஆய்வு செய்வதற்கான திட்டத்தை மாநில அரசு தயாரித்து வருவதாக டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்தார். சத்தியநிகேதனில் ஏற்பட்ட கட்டட இடிபாடு போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் கட்டடங்களின் பாதுகாப்பு குறித்து விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பழைய மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள கட்டடங்களை அடையாளம் கண்டு அவற்றின் கட்டமைப்பு உறுதித்தன்மையை மதிப்பிடும் வகையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையர்களுக்கான விசாவின்றிய பயண அனுமதியை தாய்லாந்து முடிவுக்கு கொண்டு வருகின்றது. இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வரும் செப்டம்பர் 15, 2026 முதல் தாய்லாந்தின் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் பயணம் செய்ய முடியாது. தாய்லாந்து அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய நுழைவு விதிமுறைகளின் கீழ் இந்த மாற்றம் கொண்டுவரப்படுகின்றது. தாய்லாந்து வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்ததன்படி திருத்தப்பட்ட விசா விலக்கு மற்றும் விசா ஆன் அரைவல் நடைமுறைகள் ஆகஸ்ட் 31 அரசிதழில் வெளியிடப்பட்டன. இந்த புதிய விதிமுறைகள் செப்டம்பர் 15 முதல் அமலுக்கு வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரக பயணிகள் தொடர்ந்தும் மற்றொரு நாளும் விமான போக்குவரத்தில் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். அபுதாபியில் உள்ள ஜாயத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன. எரிமலை சாம்பல் காரணமாக ஜகார்த்தாவில் உள்ள சுகர்னோ ஹத்தா சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதால் தங்களது சில விமானங்கள் தாமதமாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் எமிரேட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் பஹ்ரைன் மற்றும் குவைத் செல்லும் சில விமான சேவைகளை ஏர் ரீபியா மற்றும் ஃபிளை துபாய் நிறுவனங்கள் ரத்து செய்துள்ளன.
1: உலக செய்திகள்.
2: மயாமி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற அமேசான் ஏர் சரக்கு விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 5 உயிரிழந்தனர். விபத்தில் சிக்கிய மேலும் 5 படுகாயமடைந்துள்ளனர். விபத்தின் போது விமானம் தரையில் இருந்த பல வாகனங்களிலும் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் 4வது சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் டெய்லர் டவுன்சென்டை வீழ்த்தி அரைனா சபலென்கா வெற்றி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் டாமி பாலை வீழ்த்திய கார்லஸ் அல்காராஸ் 6-4, 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் 32 பேருக்கிடையிலான போட்டியில் இவா ஜாவிக் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதேவேளை ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அலெக்சாண்டர் ஸ்வெரெவும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு ஆட்டத்தில் லிண்டா நாஸ்கோவா மற்றும் நயோமி ஒசாகா ஆகியோரும் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரான்சிஸ் டியாஃபோ மற்றும் லர்னர் டியன் ஆகியோரும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்தில் பென் ஷெல்டன் வெற்றி பெற்றுள்ளார். இதேவேளை மகளிர் ஒற்றையர் பிரிவில் மா நவாரோவும் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பகுதிகளில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். பொதுவாக இன்று பெரும்பாலான பகுதிகளில் வானிலை ஓரளவு தெளிவாகவும் சில நேரங்களில் மேகமூட்டத்துடனும் காணப்படும். குறிப்பாக நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மேகமூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 43 டிகிரி செல்சியஸ் வரையிலும் துபாயில் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
3: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி சயோ, சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.

0: வெல்கம் பேக்ல. இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஆர்ஜி பேசிட்டு இருக்கேன். சோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துறேன், ஏன்னா இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறுவதற்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, 2027 இருக்கக்கூடிய ஹாலிடேஸ் பத்தி ஒரு சின்ன அப்படியே ஒரு கிளிம்ஸ் அண்ட் சம்மரி மாதிரி நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஜகார்த்தா போகிறதுக்கான ஃப்ளைட்ஸ் நிறைய கேன்சல் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அங்கே ஒரே வால்கானிக் எரப்ஷன் ஏற்பட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஏயிலேருந்து அந்த பக்கம் எங்கேயாவது போகிறீங்க, இந்தோனேஷியாலாம் போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் நோட் ஆஃப் இட். அண்ட் 2027 இருக்கக்கூடிய லீவை பற்றி இப்போ பார்க்கலாம். அது வந்து நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். ஸோ இப்போ மெர்சல் மார்னிங்லேயே என் பங்கு கூட தடவை சொல்லிடுறேன், அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தி கிடைக்கும். ஸோ 2027 பொறுத்த வரைக்கும் நிறைய நாட்கள் சாட்டர்டே சண்டேல வந்தாலும் கேபினெட் ஒருவேளை அதை ஃப்ரைடேக்கோ இல்லை மண்டேக்கோ மாற்றிட்டாங்க அப்படின்னா நமக்கு லாங் லீவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஈதல் ஃபித்தர் ஈதல் தான் அண்ட் நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர், கிரெகோரியன் கேலண்டர் படி வரக்கூடிய நியூ இயர், இந்த மூணுத்துக்கும் நமக்கு வந்து கேரண்டி லீவ் இருக்குது. நல்லா வந்து வீக்கெண்டோட சேர்த்து வரக்கூடிய லீவ் தான் இருக்குது. அதனால் மார்க் யூ டேட்ஸ், பிளான் யுவர் கேலண்டர், எவ்ரிதிங்.
1: உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இந்த டேல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சும்மா பாத்துட்டு இருந்தப்போ, இன்னைக்கு வந்து நேஷனல் காஃபி ஐஸ்கிரீம் டே, ஃபைட் ப்ரோக்ராஸ்டினேஷன் டே. இந்த ஃபைட் ப்ரோக்ராஸ்டினேஷன் டே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா கரெக்ட் ஆகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் செய்கிறதுக்கு, மைண்டில் அவ்வளோ ஐடியாஸ் இருக்கும், நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அவ்வளோ எண்ணங்கள் தோணும், ஆனால் எதையுமே எக்ஸிக்யூஷன் பண்ணுறது கிடையாது. அந்த எக்ஸிக்யூஷனில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அதை மட்டும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், சிறகடிப்பாக நாங்க அப்படின்னு ஒரு அக்கா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளாம் வந்து சிறகடிக்கலாம். சிறகடிக்கிறதுக்கு முன்னாடி அன்னையிலேருந்து குமாரி பாட்டு கேட்டு அதுக்கப்புறம் சிறகடிக்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசல் மார்னிங், ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட்.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: கார்த்தி மாளவிகா மோகனின் SJ சூர்யா நடிப்பில் PS மித்ரன் இயக்கத்தில் சாம்சியஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் FM ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
5: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
6: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
6: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
7: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
8: சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We are back. இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ டிராஃபிக் எங்க இருக்குன்னு பார்ப்போம். டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான். அல்கேல் ரோட்ல இருந்து அப்படியே D71 எடுத்து நீங்க ஜாலியா ஃபைனான்சியல் சென்டர் ரோடுக்குள்ள போலாம் நினைப்பீங்க, ஆனா அங்க ஃபுல்லா டிராபிக் இருக்கு. அதே மாதிரி DIFC பக்கத்துலயும் வந்து நல்ல டிராபிக் இருக்கு. அல் முஸ்தக்பால் ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே டிராபிக்கா தான் இருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறமா துபாயில அல்குஸ் பக்கம்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, அது வழக்கமா இருக்கிறதா வச்சுக்கோங்க. அல்பர் ஷா ஃபர்ஸ்ட்ல டுவாச் ஷேக் சயித் ரோட் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மால் ஆஃப் எமிரேட்ஸ் நோக்கி போகும்போது உம்சுகீம்ல வந்து நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி அவுத் மெதா ரோடு இஸ் வெரி வெரி ஸ்லோ. ஆல்சோ துபாய் டிசன் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் ராசல்கோ ரோடு E11 வந்து இன்னும் துபாய் டு ஷார்ஜா வந்து டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. E311 இருக்க தான் செய்யுது அல்ஜாகியா கிட்டலாம். அதே மாதிரி ஷார்ஜா ரிங் ரோடு கிசைஸ்லேருந்து நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே டிராஃபிக் இருக்கு. பட் அல்தைத் ரோடு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அல்தைத் ரோட்ல முன்னாடி சம டிராஃபிக் இருந்துச்சுல, இப்போ அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, நீங்க மிர்சாப்பூர் படம் பார்த்துருக்கீங்களா? மிர்சாப்பூரை வந்து சீரியஸாகவும் இருக்குது, அதே மாதிரி இப்போ தியேட்டர்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு க்ரைம் த்ரில்லர், வெறித்தனமாக இருக்கும். அதில் வந்து நம்ம தலைமை வேற நடிச்சிருக்காரு, அந்த மீமாலாம் வருவார்ல. கிட்டத்தட்ட மிர்சாப்பூர் த மூவி வந்து 3 நாள்லேயே 132 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து தூக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாட்டர் ஹெட்ஸ் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி, ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவையிலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு நிறைய ஸ்க்ரீன்ஸ் இல்லை, ஐம் சாரி, கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் போயிட்டு முடிஞ்சா டக்குன்னு புக் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் நிறைய படங்கள்லாம் பார்க்கணும் நானும் பைப் லைனில் வச்சிருக்கேன். இந்த ஷோ முடிச்சுட்டு நீங்கள் மதியத்துக்கு மேலே சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம் மணி வச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரெக்டாக ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கொடுத்துட்டு தான் நான் இங்கே கிளம்ப போகிறேன். அண்ட் அது வரைக்கும் இங்கேயும் போயிடாதீங்க, ஸ்டே டியூன்ட்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: இன்னைக்கு பயங்கரமா போயிருக்கு போல இருக்கே. திங்கக்கிழமை காலையிலேயே வந்து அவ்வளோ கண்டென்ட் இருக்கு ஆஃபீஸில். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்கன்னா அடுத்த ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு இந்த டாபிக் வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மெர்சல் மார்னிங் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? ஹலோ, கேட்கலையா? அடுத்த லைனுக்கு போயிடுறேன். உங்களுக்கு பிடித்த பாடல் வேண்டுமென்றால் நீங்கள் 800-8940 அழைக்கலாம். 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க. அந்த பாட்டை வந்து இப்போ தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மதுவாகியனா பிளே பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு மசாலா கேஃபே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறது ஆர்ஜே நிவேதா. உங்களுக்காக ஊர்லேருந்து நான் பேசுறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து அவங்க சொன்னாங்க. தேங்க்யூ நிவேதா. அண்ட் நிகழ்ச்சியை நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா தொகுத்து வழங்குங்க. என்ஜாய். வணக்கம், யாருங்க இது
1: பேசுறீங்க?
0: எப்படி இருக்கீங்க? ஓகே சொல்லுங்க மிஸ்டர் தாவூத், என்ன பாட்டு வேணும்? எனக்கு புதிய
2: பேசுறீங்க.
0: போட்டு சரியான பாட்டுங்க. எல்லாரும் முதற்கடவே சொல்லுவீங்க, ஆனா குல்முகர் மலரே ஒரு அண்டர் ரேட்டட் கோட், பயங்கரமான ஒரு காம்போசிஷன். அதை நான் போட்டு விட்டு இங்கே கிளம்புற நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் ஓட சோஷியல் மீடியா பக்கத்தில் தெரியப்படுத்துங்க. இத்துடன் நாளை காலையும் 7 மணிக்கு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: திமுக தலைவர்கள் யாரும் இதுவரை ஊழலுக்கு தண்டிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். சர்க்காரியா கமிஷன் அறிக்கைக்கு பிறகு 3 முறை ஆட்சியை பிடித்தது திமுக என்று அவர் கூறினார். முதலமைச்சர் விஜய் மீதே வருமான வரி வழக்கு உள்ளதென்றும் அவர் தெரிவித்தார். திமுக தலைவர்கள் யாரும் இதுவரை ஊழலுக்கு தண்டிக்கப்படவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதிவர்ஜுனா மீது அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மிசா பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கு என்ன தகுதி உள்ளது என்றும் அவர் வினவினார். மேலும் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்ட சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
1: இந்தியாவில் உரிய சான்றிதழ் இல்லாமல் பதிவு செய்ய இல்லாமல் 50,000 மேற்பட்ட ட்ரோன்கள் இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சட்டவிரோதமாக இயக்கப்படும் ட்ரோன்கள் தொடர்பில் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரோன்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் உரிய சான்றிதழ் மற்றும் பதிவு இல்லாமல் 50,000 மேற்பட்ட ட்ரோன்கள் இயக்கப்படுவதாக கூறப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
1: விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தாயாரும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மனைவியுமான ஷிராந்தி ராஜபக்ச இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றுள்ளார். நாமல் ராஜபக்சவின் நலனை விசாரிப்பதற்காக அவர் அங்கு சென்றுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபி குணவர்தனவும் சற்று முன்னர் சிறைச்சாலை வளாகத்துக்குள் சென்றுள்ளார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான வழக்கில் சந்தேக நபராக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு அதிகாரிகளினால் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டார். கிளிக் அண்ட் டிராவல் என அழைக்கப்படும் புதிய பயண அனுபவம் துபாய் விமான நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகளின் வருகை மற்றும் புறப்பாடு தொடர்பான நடைமுறைகளை விமான நிலைய ஊழியர்கள் கைபேசிகள் மூலமாகவே மேற்கொள்ள முடியும். கிளிக் அண்ட் டிராவல் என அழைக்கப்படும் இந்த புதிய சேவை முக அடையாளம், காணும் தொழில்நுட்பம், மின்னணு பாஸ்போர்ட் வாசிப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ தரவு தளங்களுடன் பாதுகாப்பான இணைப்பு ஆகியவற்றின் உதவியுடன் செயற்படுகின்றது. தொழில்நுட்பத்தின் மூலம் ஒவ்வொரு பயண பரிவர்த்தனைகளையும் சுமார் 12 முதல் 15 வினாடிகளில் நிறைவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் விமான நிலையங்களில் பயணிகளின் நுழைவு மற்றும் புறப்பாட்டு நடைமுறைகள் மேலும் வேகமாகவும் எளிதாகவும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: ஆஸ்திரேலியாவில் சமூக வலைதளங்களின் அல்கோரிதம்களை பயனர்கள் விரும்பினால் முடக்கிக் கொள்ளும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. இதற்கான வரைவு சட்ட மசோதா இந்த வாரம் முன்வைக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் உலகின் முதல் சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அனிகா வெல்ஸ் புதிய டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டங்கள் மூலம் சமூக வலைதள நிறுவனங்கள் சில அடிப்படை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியில் மானஸ் லாபுச்சேன் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். 16 வீரர்கள் கொண்ட அணியில் கூப்பர் கனோலி, மைக்கேல் நெசர் மற்றும் மத்யூ குனேமன் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். மக்கையில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவின் கடைசி டெஸ்ட் போட்டியில் இடம்பெற்ற 13 வீரர்களும் இந்த அணியில் மீண்டும் இடம் பிடித்துள்ளனர். இதன் மூலம் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்துக்கான அணியில் பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ராசல் கைமா, ஷார்ஜா, உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ராசல் கைமா, ஷார்ஜா மற்றும் துபாயில் 39 டிகிரி செல்சியஸில் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: ஹாப்பி மார்னிங். என்னடா இந்த குரல் காலையிலயும் கேக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி நிவேதன். எஸ் திஸ் இஸ் மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ இது வந்து மிட் மார்னிங்னு சொல்லலாம். முழுசாக காலையிலும் இல்லாமல் மத்தியானத்துக்கும் நடுவில் ஒரு டைம், இந்த டைம் தான் வந்து டீ பிரேக் எடுக்கிற டைம். ஸோ இந்த டீ பிரேக் கேப்பில் உங்களை வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்காக முடிச்ச வரைக்கும் பல சிரமங்களை போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் இந்த காலையில் வேளையில் வந்து அதுவும் இந்த 11 மணிக்கு மேலே வண்டி ஓட்டுறதுங்கிறது ஆக்சுவலி ஒரு வரம். காலையில் டிராஃபிக்கையும் நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க, ஈவினிங் டிராஃபிக்கையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கேப்பீங்க 89.4 தமிழ் எஃப்எம். நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனால் வாழ்க்கை ஜம்மு ஜம்முன்னு இருக்கும்னு முன்னாடியெலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ரியாலிட்டிக்குள்ளே வரும்போது அடல்ட்ஹுட்டை ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியுது அப்படி ஒரு விஷயமே கிடையாது. பேரை சொல்லி அதை நான் காது குளிர கேட்ட ஒரு விஷயம்லாம் நம்மக்கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான போய் தான் நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், லைஃப் சூப்பராக ஜம்மில் இருக்கும்னு. ஆனால் நம்ம யாருமே அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே யோசிச்சதில்லை. அப்படின்னா ஏன் நம்மளுடைய ஸ்கூல் பிரின்சிபல், நம்மளுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஸ்கூட்டர்லேயும் ஒரு சின்ன கார்லேயும் வராங்கங்கிறத நம்ம யோசிச்சதே கிடையாது. ஸோ ஒன்லி திங், யாரெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறாங்களோ, சேலஞ்சஸ்ஸை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்களோ, பார்த்துக்கலாம் வீடு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட லைஃபை வாழ்கிறாங்களோ, அவங்க தான் சக்சீட் ஆகுறாங்க. கையில் 10 ரூபாய் தான் இருக்கும், ஸ்டில் ஸ்மைலோடு இருப்பாங்க. நாளைக்கிடையே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ரிலாக்ஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி பீப்புள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கோங்க. அண்ட் 2 டேஸ் முன்னாடி நான் என் அத்தையை போய் பார்த்தேன். அவங்களுக்கு ஷீஸ் ஆல்மோஸ்ட் 65. அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, யா அத்தை பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன், நீ அதை பற்றிலாம் வரி பண்ணிக்காத அப்படின்னு. அந்த ஆட்டிடியூடு அட் 65 இருக்குது. தட் இஸ் வை ஷி ஸ்டில் சர்வைவிங். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன, நமக்கு ஏஜ் இருக்குது, நமக்கு காலம் இருக்குது, நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியும், நமக்கு ஹெல்த் இருக்குது. ஸோ எஸ், இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்க தயாராக இருங்க. 89.4 தமிழ் எஃப்எம் இன் மசாலா கேஃபே வித் மீ ஆர் ஜெனவே தான் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Masala Cafe brought to you by Ayers Premium Veg Restaurant JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: The nation is in danger.
2: Bro, சர்தார் படம் பாத்தீங்களா?
3: பாத்திருக்கேன்.
2: இப்ப சர்தார் 2 வருதாமே.
4: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைப்போஸ்மே வந்துரும். பாத்தீங்களா?
2: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க, பாத்தீங்களா?
3: பாத்தேன் bro. சொல்லுங்க bro, என்ன?
2: இல்ல, அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்குது ப்ரோ.
3: ஆமாண்டா, அதுக்கு என்ன
2: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
3: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
5: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
6: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
7: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
8: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
7: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் இஎம்ஐ, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் தி டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
1: செழித்தையும் தமிழி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: Okay.
2: Here we go.
0: You're listening to Masala Cafe.
1: Yeah.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: கொஞ்ச நாளாவே இந்த வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் ரிலாக்ஸா இருந்தாங்க. அவங்களோட ரிலாக்ஸுக்கெல்லாம் வச்சாம்பாரியா அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் திறந்துருச்சு. பட் ஸ்கூல் திறக்கணும், படிப்பு ரொம்ப முக்கியம். 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கேஃபே, நான் உங்க ஆர்ஜின வேதா. அண்ட் எஸ் ஆரம்பிச்ச மாதிரி ஸ்கூல் ஆரம்பிச்சோட முதல்ல போய் எல்லா சில்ட்ரனும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எப்பெல்லாம் லீவ் பிரேக் எல்லாம் வருதுன்னு. அது முன்னாடி இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் போய் பார்க்குறாங்க, பிகாஸ் காலையில எழுந்து அவங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கப்புறமே இவங்களோட டே ஸ்டார்ட் ஆகுது. வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகி தூங்குறதுக்கு 10-11 மணி ஆயிடும். ஸோ போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இன்னைக்கு ஈக்குவல் பார்ட் அண்ட் ரைசிங் கிட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சொன்ன மாதிரி ரொம்ப லேட் ஆயிருது. ஆனா காலையில எவ்வளவு லேட் ஆனாலும் சீக்கிரம் எந்திரிச்சுதான் ஆகணும், ஏன்னா இன்னைக்கு வந்து 6:20 வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துருது. இது வந்து யுஏல மட்டும் இல்ல, நான் இங்க சென்னையிலயுமே பாக்குறேன். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப ஏர்லியரா திறக்கிறாங்க, 7:00-7:30 மணிக்கெல்லாம் ஸ்கூல் பஸ் வந்துருது. அதே மாதிரி லாங் ஸ்கூல் ஹவர்ஸ், ஸோ அதனால குழந்தைங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் அது கிடையாது. அடுத்த எப்போ பிரேக்னு பார்க்கும்போது, அடுத்து வந்து துபாய் ஸ்கூல்ஸில் வந்து அக்டோபர் ஹாஃப் டேமோட டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து 9 நாட்கள் வந்து விடுமுறை குழந்தைங்களுக்கு இருக்க போகுது. எப்போலேருந்துன்னா இந்த அக்டோபரில் இருக்கக்கூடிய மிட்டர்ம் பிரேக் வந்து அக்டோபர் 12 அக்டோபர் 16 வரைக்கும் இருக்குது. சாட்டர்டே சண்டே எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 நாள் வந்து இவங்களுக்கு வந்து ஹாலிடே இருக்க போகுது. இந்த லீவ் விட்டா சந்தோஷப்படுறது குழந்தைங்க, ஆனால் லீவ் விட்டா வந்து இந்த காலில் எந்திரிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜாபை தவிர மற்றபடி ஃபுல் டைம் இவங்களை என்கேஜ் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கிறது குழந்தைங்களுடைய சாரி பேரண்ட்ஸுடைய ஒரு பெரும் கடமையாகவே இருக்கு. அண்ட் அந்த கடமைகளோட சேர்ந்து நல்ல நல்ல பாட்டெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் மசாலா கேஃபே. அண்ட் அடுத்த பிரேக்கை எதிர்நோக்கி காத்துருங்கள். யாருக்கு? குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு பிரேக்கே கிடையாது, நீங்க கேட்டுட்டே இருக்கலாம்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் பதில் கூறாதது ஏன் என்று ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். தவிக்கு ஆட்சிக்கு வந்த 110 நாட்களில் நடந்த அடுக்கடுக்கான குற்றங்களுக்கு விஜயிடம் பதில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து உதயநிதி எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வர் பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். சர்க்காரிய கமிஷன் குறித்து பேசிய விஜய், அண்ணா திரையரங்கம் யாருக்கு சொந்தம் என கூற வேண்டும் என்று ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார். சென்னை அமைந்த கரையில் உள்ள அருண் ஹோட்டல் யாருக்கு சொந்தம் என்று விஜய் கூறுவாரா எனவும் அவர் வினவியுள்ளார். சர்க்காரிய கமிஷன் பற்றி நேருக்கு நேர் திமுகவினருடன் விவாதிக்க விஜய் தயாரா என்றும் ஆர் எஸ் பாரதி வினவியுள்ளார். சமூக வலைதளத்தில் பெண் தலைவர்கள் குறித்து கொச்சையாக பதிவு செய்வதில் தாவிக்காவினரும் உள்ளனர் என்று பிரேமலதா விஜயகாந்த் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். சைபர் கிரைமில் காவல்துறை மிக மிக கவனமாக செயற்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காவல்துறை மானிய கோரிக்கையில் புதிய அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: கொச்சியில் இருந்து அபுதாபி நோக்கி வந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் போயிங் 737 விமானம் விமான பயணத்தின் நடுவே மீண்டும் கொச்சிக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. IX-415 என்ற இந்த விமானத்தில் விமான குழுவினர் இயந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறை கண்டறிந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. விமானம் பாதுகாப்பாக மீண்டும் கொச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் புறப்பட்டு சுமார் 50 நிமிடங்களுக்கு பிறகு 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது முதல் என்ஜினின் எண்ணெய் அளவு வேகமாக குறைந்து வருவதை விமான குழுவினர் அவதானித்தனர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானத்தை மீண்டும் கொச்சி விமான நிலையத்திற்கு திருப்ப முடிவு செய்யப்பட்டது.
1: இலங்கை செய்திகள்.
2: அம்பிட்டிய சுமனரத்ன தேரர் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் மட்டக்களப்பில் உள்ள புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் அலுவலகத்திற்கு சென்று கடந்த 31 தேதி அங்குள்ள அதிகாரிகள் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் எதிர்வரும் செப்டம்பர் 9 தேதி ஜெர்மனிக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது ஜெர்மனி அதிபர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மாயர் மற்றும் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஆகியோரை சந்திக்க உள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான மற்றும் நீடித்த உறவுகள் குறித்து இந்த சந்திப்புகளில் விவாதிக்கப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் போர் வளைகுடா அரபு நாடுகள் தங்களது பாதுகாப்புக்காக அமெரிக்காவுடனான மூலோபாய கூட்டாண்மையை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாது என்பதை எடுத்துக் காட்டியுள்ளதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாஜித் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் சர்வதேச படைகள் இருப்பதும் அமெரிக்காவுடன் மூலோபாய கூட்டணி வைத்திருப்பதும் மிகவும் முக்கியமானது, ஆனால் அது மட்டுமே போதுமானது அல்ல என்று அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பை பொறுத்தவரை தன்னிறைவு அடைவதே எதிர்காலத்தில் முன்னோக்கி செல்ல வேண்டிய ஒரே வழி என்று அவர் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா அணிகளுக்கிடையிலான முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் நிறைவுக்கு வந்தது. நேற்று நடைபெற்ற T20 இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் பல பரீட்சை நடத்தியதுடன் தென்னாப்பிரிக்க அணி 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பிட தாண்டிய தென்னாப்பிரிக்கா 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 205 ஓட்டங்களை பெற்றது. 206 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலடி தாண்டிய ஜிம்பாப்வே 18 ஓவர்களில் 157 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய தென்னாப்பிரிக்கா 48 ஓட்டங்களினால் அபார வெற்றியீட்டியது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி, உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல் கைமா மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: துபாயில நான் இருந்த வீட்டுல காலையில எந்திரிச்ச உடனே வந்து குருவி சத்தம் கேட்கும், சென்னையில எப்படி அப்படின்னா காக்கா சத்தம் கேட்கும். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சென்னையில வந்து எல்லாரும் தலையிலயும் அழகழகா மல்லிப்பூ இருக்கும். இப்படி வந்து நம்ம ஊர் ஊருக்கு போகும்போது அந்த ஊரோட கல்ச்சர் அண்ட் டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து பழகிட்டு இருக்கோம். அப்படி வந்து நான் வந்துட்டேன். 89.4 தமிழ் எஃப்எம் இன் மசாலா கேஃபே வித் மீ ஆர்ஜே நிவேதா. மசாலா கேஃபே நான் என்ன சுட சுட செய்தி அப்படின்றத தாண்டி இன்னைக்கு வந்து ஓடிடியில் என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த சீரியலோட எபிசோட் வந்துருச்சா இல்லையா, இதுலலாம் வந்து ஆர்வங்கள் குறைஞ்சு போச்சு. தமிழக சட்டசபையில என்ன அடுத்த டாபிக் வந்து ஹாட் டாபிக்கா இருக்கு, சிஎம் விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுறாங்க, இப்படி இதுதான் பரபரப்பா இருக்கு. அதுபோக அமைச்சர்கள் என்ன பேசினாலும் அதை எடுத்து வச்சு அதுக்கு 4 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அதை ஏன் கேன்சல் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வரக்கூடாதுங்க, சரியான முடிவு எடுத்திருக்காங்க டிவிக்கு அரசு. இப்போ எனக்கு வந்து நான் எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்த வரைக்கும் ஐ எம் ஹாப்பி பீஸ்ஃபுல் அப்படின்றத தாண்டி இப்போ நான் வந்து நடக்கிறதெல்லாம் நல்லதா கேட்டதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மட்டும் இல்லாமல் ஐம் ஸ்டார்டிங் டு அனலைஸ் எவ்ரி சிங்கிள் திங். நான் மட்டும் இல்லை, நீங்களும் வந்துட்டு போய் இது சரியா தப்பா சரியா தப்பான்னு நம்ம மூளை அப்படி வந்து அதுக்குள்ளே ஸ்டக்காக இணைக்குது. அதிகமாக எந்த விஷயத்தையும் ஆராயக்கூடாது, அது அப்படி அப்படியே விட்டுணும்னு சொல்கிறது இதுதான் போல இருக்கு. ஏன் ஒரு ஃப்ரெண்ட் பேசலை அப்படின்னா, ஏன் பேசலை நம்ம மூளை போட்டு கசக்கிட்டு இருப்போம். வீட்டில் வந்து யாராவது பெரியவங்க அமைதியாக இருப்பாங்க, இதுக்கு இப்போ அமைதியாக இருக்காங்க, நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்குள்ளே இந்த பிரச்சனை வரும், அவங்க வைஃப் வந்து திடீர்னு பேச மாட்டாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் திடீர்னு பேச மாட்டாங்க, என்ன நம்ம பண்ணோம் இன்னுமே இருக்காது, வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அப்செட்டாக இருப்பாங்க. பட் ஸ்டில் நாம உட்காந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎன் அசம்பிளி வந்து இருக்கு. அண்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்து நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து வீட்டில் உட்காந்துடுறாங்க டிவி போட்டுட்டு. சப்போஸ் வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா வெளியில் ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிடைக்கிற டைம்லலாம் ரீலில் வரக்கூடிய இன்சைட்ஸ் அண்ட் ரீலில் வரக்கூடிய ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்சைட்ஸ் வேற ஹைலைட்ஸ் வேற இல்லை, அதாவது ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இன்சைட்ஸ் ஏன் பார்க்க போகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி குழப்பம்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தெளிவாக இருப்போம். அதுக்கு தெளிவான பாட்டெல்லாம் வருது கேட்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம் இன் மசாலா கேஃபே, திஸ் இஸ் யுவர் ஆர்ஜே நிவேதா.
1: Back to back.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யார் நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு போது படம்.
1: அழகா இருக்கிற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
4: மதிவாரன் புகழேந்தி இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் .tv.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
7: உங்களுக்காகவே ஐஎஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
6: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
7: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
8: வந்துறேன்.
2: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
10: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock every day evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: எனி டைம் தமிழ்லயே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யாராச்சும் இங்கிலீஷ்ல பேசினா கூட அது ஏதோ ஒரு தமிழ் வார்த்தையாவே காதல் ஒழிக்குது. மோஸ்ட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, என் காதல மோசமான புரோட்டீன் ஒழுகுது. 89.4 தமிழ் எஃப்எம்மின் மசாலா கேஃபே, நான் உங்க ஆர்ஜன் வேதா. நம்ம சாப்பிடுற உணவுகள்ல வந்து நம்ம கிட்ட ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய உணவுகள், நமக்கு எளிதில் வந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் நிறைய இருக்கு. அந்த உணவுல இருக்கக்கூடிய புரோட்டீன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நல்லா நிறைய ஸ்பெண்ட் பண்ணாதான் புரோட்டீன் இன்டேக் எடுத்துக்க முடியும் அப்படின்னு. முன்னாடி வந்து தினமும் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, என்னங்க இப்படி இருக்கீங்க, வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, தினமும் சிக்கன் எடுத்துக்கோங்க, சிக்கன்ல சிக்கன் பிரஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னா. அல்லது இந்த சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வேஸ்ட், இதெல்லாம் யாருங்க சாப்பிடுவான்னு சொன்ன இடத்துக்கு போய் இப்போ அந்த சோயா சங்க்ஸ்ல அவ்வளோ சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. இன்ஃபேக்ட் வெஜிடேரியன் வீகன் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன்ல அது முக்கியமான இடத்துல இருக்கு. பன்னீர் விட அது முக்கியமான இடத்துல இருக்கு. இது போக வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும், பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அதை பயன்படுத்துங்க அப்படின்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் எங்கள் அப்பா சின்ன வயசில் வந்து கருப்பட்டி காஃபி தான் எங்கள் அப்பா கொடுப்பாங்களாம். அப்போ எங்கள் அப்பா வந்து ஆசையாக கேட்பாராம், சக்கரை ஐயோ சக்கரை ரொம்ப விலை ஜாஸ்தி, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு. நம்ம இன்ட்ரு ஃபைன் இன்னைக்கு வந்து பீப்புள் அகேன் கருப்பட்டி நாட்டு சர்க்கரை அதுக்குள்ளே போயிட்டு ரிஃபைன் சுகரை ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிஃபைன் சுகர் வந்து இங்கே பயங்கர விலை கூடி போச்சு, ஏன்னா டேக்ஸ் வந்து விலை கூடி போச்சு. ஸோ அப்படி ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய புரோட்டீன் புரத சத்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னா அது வந்து கொய்யாக்காய். யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, கொஞ்சம் பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கொய்யாக்காய் வந்து முடிஞ்ச வரைக்கும் தினமும் உங்களுடைய உணவில் எடுத்துக்கலாம், இல்லை மாறி மாறி கொய்யா அப்போ பயன் மாறி மாறி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சைப்பட்டாணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்ட்ரி எக்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் ரெகுலர் முட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் வந்து ரெண்டு முட்டைக்கு மேலே கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அது அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கும். பிகாஸ் ஐ நோ லைக் ஸ்கூல் வந்து ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிறதுனால நிறைய குழந்தைங்க வந்து சாப்பாடு மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்களுடைய உணவில் வந்து முட்டை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்களும் எடுத்துக்கோங்க, ஹெல்தியாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் டேஸ் நல்ல ரிஸ்க் எடுக்கணும்னு, அதுக்கு வந்து நாம ஹெல்தியாக இருக்கணும், ஹெல்தியாக சாப்பிடுங்க. பேசலாம் தமிழ் எஃப்எம் இன் மசாலா கேஃபே. திஸ் இஸ் யுவர் ஆர்ஜன்வேதா.
1: Masala Cafe brought to you by Ayers Premium Veg Restaurant JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம்புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

இப்பெல்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பற்றி என்ன நான் அப்புறம் சொல்கிறேன். திஸ் இஸ் மசாலா கேஃபே, நான் உங்கள் ஆர்ஜே நிவேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அப்படி வந்து 11 மணிலேருந்து 12 மணி கடந்து இப்போ வந்து மதியான வேலைக்குள்ளே வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் டாங் டாங் பெல் அடிக்கும் வயிற்றுக்குள்ள, லன்ச் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. வெளியில் இருக்கக்கூடிய வெப்பத்தினால நம்ம உள்ள ஏசிக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு வந்து சுத்தமாக இந்த தண்ணி குடிக்கணுங்கிற உணர்வே வராது. அந்த உணர்வு வரணும்னா தண்ணி குடிக்கணும். ஸோ பக்கத்தில் ஒரு பாட்டில் வச்சுட்டு சிப் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிறது நமக்கு தெரியவே செய்யாது. ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்கும், ஒரு மாதிரி பாடி டயர்டாக ஆரம்பிக்கும். அப்புறம் தான் லேட்டர் டாக்டர் போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, தண்ணி நீங்கள் குடிக்கிறதே இல்லை நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நம்மளே வந்து புரிஞ்சுக்கிட்டு குளிச்சோம். அண்ட் ஆலியா பட், தீபிகா படுகோன் இவங்களுடைய வரிசையில் 200 கோடி அடிச்சிருக்கக்கூடிய ஹேட்ரிக், 3 படங்கள் வரிசையாக கொடுத்து 200 crore லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க மமிதா பைஜு. மமிதா பைஜியோட முதல் படம் நான் பார்த்தது வந்து சூப்பர் சரண்யா. அந்த படத்தில் ஹீரோயின் வந்து அனஸ்வரா. அவங்கள விட்டுட்டு என்னுடைய கண்ணு நிறைய நேரங்களில் வந்து மமிதாட்ட போயிருக்கு. என் மமிதா வந்து அதை ரொம்ப கேஷுவலி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. வி ஆல்வேஸ் வாண்ட் டு லுக் குட் இன் ஆர் ஃபிலிம்ஸில். இப்போ நம்ம நடிக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோன்னா நம்மளுடைய குட் சைடை காமிச்சு நம்ம இருக்கலே அழகாக நம்மளை காமிச்சிக்க முடியுமான்னு பார்ப்போம். பட் அந்த படத்தில் வந்து அவங்க தன்னை ரொம்ப ஃபன்னியாக காமிச்சிப்பாங்க. அப்படி இருந்த ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் குரூம் ஆகி இன்னைக்கும் அந்த ஒரு நேச்சரை விடாமல் ஒரு ஒரு திரைப்படங்களையும் நடிக்கிறது. ஜனநாயகன் படத்துக்கு பிறகு விஸ்வநாதன் சென்ஸ் படம், அதுக்கப்புறம் பத்லஹேம் குடும்ப யூனிட், இந்த 3 படங்களும் வரிசையாக அவங்களுக்கு ஹிட் கொடுத்துருக்கு. அண்ட் அதன் மூலமாக 200 crore அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆஃப்டர் ஆலியா பட் அண்ட் தீபிகா படுகோன், ஃபர்ஸ்ட் எவர் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ். ஓகே, ஸோ மமிதா பைஜுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சப்போர்ட்டுட்டு நம்ம வந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு வெல்கம் பேக். ஸோ ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம், யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். மசாலா கஃபே, அண்ட் நான் உங்கள் ஆர்ஜே நிவேதா.

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: சுருக்கமாக இல்லாமல் விளக்கமாக சொல்கிறேன். ஒரே வருஷத்தில் வந்து ஹேட்ரிக் படங்கள் கொடுத்து 200 கோடி கிளப்புக்குள்ளே இணைந்த 3 ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. 89.4 தமிழ் எஃப்எம் இன் மசாலா கெஃப்என் அவங்க ஆர்ஜே நிவேதா. ஸோ அப்படி பார்க்கும்போது தீபிகா படுகோன் வந்து 2013 YJHD, அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் ராம்லீலா, அண்ட் மமிதா பாஜி வந்து 2026 நடக்கணும் சொன்ன மாதிரி ஜனநாயகன், விஸ்வநாதன் சன்ஸ், அப்புறம் வந்து விக்கிய தாங்க பத்லஹாம் குடும்ப யூனிட், அண்ட் நம்ம ஆலியா பட் வந்து 2022 வந்து கங்குபாய், RRR, அப்புறம் வந்து பிரம்மாஸ்திரா. ஸோ அப்படி வந்து வேர்ல்ட் வைட் கலெக்ஷன்ஸில் 200 crore கிளப்புக்குள்ள வந்து 3வது ஆக்ட்ரஸ்ன்னு பார்க்கும்போது மமிதா பாஜி இருக்கிறாங்க. பாருங்களேன், இத்தனை சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸஸ் இருந்துமே வந்து மமிதா வர வரைக்கும் இந்த 200 கிளப்புக்குள்ளே வந்து வேறு யாருமே வரலங்கிறது சங்கடமான விஷயம்னு சொல்லிக்கலாம்ல. அப்படி சொல்லிட்டு நம்ம கடந்துருவோம். வந்து போன இதில் ஒன்று சொன்னேன், நீங்கள் கவனிச்சிங்களா இல்லை மறந்துட்டிங்களா, நான் திருப்பி சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போலாம் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது எப்போது அச்சோ இப்படிதான் எதையாவது புக்குக்கு கீழே போட்டு ஒரு சத்தத்தை உருவாக்கிற வேண்டியது கண்டுக்காதீங்க. ஸோ எஸ் நான் சொல்கிறேன்னா இன்ஸ்டாகிராம், எஸ் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ் ஞாபகத்துக்கு வருது. எந்த ஒரு திருவிழா வந்தாலும் அந்த திருவிழாக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு பண்டிகை வருது அப்படின்னா அந்த பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாருமே வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து வேஷம் போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓணம்க்கு வந்து ஓணம் செலிப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாருமே, எந்த ஸ்டேட்டாக நீங்கள் வேணா இருங்க, பட் வீவில் செலிப்ரேட் ஓணம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓணம் காஸ்ட்யூம் அண்ட் பூக்கலம்பெல்லாம். சரி, அது கூட விட்டுருங்க, நெக்ஸ்ட் கம்மிங் கிருஷ்ண ஜெயந்தி, எல்லாருமே கிருஷ்ணர் வேஷம், எல்லாருமே ராதே வேஷம். அது போக ஜெமினி ஏஐயில் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களை வந்து அவங்க ராதேவாகவும் அவங்களுடைய பார்ட்னரை கிருஷ்ணராகவும் காமிச்சுக்கிறாங்க. காலை எப்படி டேக் இட் சரியா? இது பார்த்த உடனே எனக்கு அடுத்த கேள்வி என்ன வந்துச்சு தெரியுமா? ஸோ எஸ் விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அப்போ எல்லாருமே வந்து விநாயகர் வேஷம் போட்டுக்கிட்டு வர போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு. விநாயகருக்கு வந்து நார்த்தில் வந்து சித்தி புத்தின்னு சொல்லிட்டு 2 வயசு இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அவங்க வேஷம் போட்டுட்டு வருவாங்களோ வருமோ, மொத்தத்தில் அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரீக்ரியேட் பண்ணி ஒரு அழகான காஸ்டியூம் கொலாபரேஷன்ஸ் எதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்களும் சொல்லுங்கள். ஆர்ஜி நிவேதாங்கிற இன்ஸ்டாகிராமில் திஸ் மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும், ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்பே அவற்றை தடுக்கும் வகையில் செயற்பட வேண்டும் என்று அக்கட்சியின் மு வீரபாண்டியன் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து வெறும் விளக்கங்கள் அளிப்பதை தாவைக்க அரசு கைவிட வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்றும் மு வீரபாண்டியன் தெரிவித்தார். கேரளத்தில் சாக்கு மூட்டையில் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழக கேரள எல்லையான அட்டப்பாடியில் இந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பவானி ஆற்றின் கரையில் புல் அறுக்க சென்றவர்கள் சாக்கு மூட்டை கிடந்தது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
1: இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் இன்று பெங்களூருவில் அமேசான் நிறுவனத்தின் நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியாவில் அமேசான் நிறுவனத்தின் விரிவடைந்து வரும் செயற்பாடுகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் குறித்து இந்த சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் அமேசானின் முதலீடுகள் மற்றும் எதிர்கால விரிவாக்க திட்டங்கள் குறித்தும் பேச்சு நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக விலங்குகள் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு ஏற்படும் வெப்ப அழுத்தத்தை கருத்தில் கொண்டு யால தேசிய பூங்காவின் 1 மற்றும் 2 வலயங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 வலயங்களையும் எதிர்வரும் 14 முதல் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் மஞ்சுள அமரரத்ன தெரிவித்துள்ளார். நிலவும் கடும் வெப்பம் காரணமாக விலங்குகள் நீர் பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டு உள்ளதுடன் வெப்ப அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
2: அமீரக செய்திகள்.
1: பிரபல மலையாள பாடகர் நிசார் வயநாட்டின் திடீர் மரணத்தால் அமீரகத்தில் வாழும் கேரள நாட்டினர் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்ந்துள்ளனர். துபாய் மருத்துவமனையில் கடந்த சனிக்கிழமை மாலை நிசார் உயிரிழந்தார். அஜ்மானில் நடைபெறவிருந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க சில மணி நேரங்களில் இறந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். பிரபல பாலிவுட் பாடகர் உதித் நாராயணின் குரலை போன்ற குரல் வளத்துக்காக நிசார் வயநாடு மிகவும் பிரபலமானவர் ஆவார். உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மருத்துவமனை சென்ற நிலையில் சில மணி நேரங்களில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. நியூமோனியாவினால் அவரது உயிர் பிரிந்ததாக கூறப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: சீனாவின் நிதி அமைப்பை வலுப்படுத்தவும் மந்தமடைந்து வரும் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் அந்நாட்டு அரசு 8 அரசுக்கு சொந்தமான வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு பல பில்லியன் டாலர் நிதியை செலுத்தி வருகின்றது. சீன நிதி அமைச்சகம் தலைமையில் மேற்கொள்ளப்படும் இந்த நிதி செலுத்தும் நடவடிக்கையின் மொத்த மதிப்பு 360 பில்லியன் யுவான் ஆகும். இது சுமார் 53.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அல்லது 39.7 பில்லியன் பவுண்டுகளுக்கு சமமாகும் என அரசு செய்தி நிறுவனமான சின்ஹுவா தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களின் சீரான செயற்பாட்டு திறன் மற்றும் அபாயங்களை எதிர்கொள்ளும் திறனை மேலும் மேம்படுத்தும் என்று கூறப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று ஹாங்காங் மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி அமீரக நேரப்படி இன்று மாலை 6:30 துபாய் DICS மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. நேற்று நடைபெற்ற போட்டியில் வங்கதேசத்தை 4 வித்தியாசத்தில் வீழ்த்திய இலங்கை மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. குழு பியில் முதலிடம் பிடித்ததன் மூலம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் அரையிறுதியில் குரூப் ஏ பிரிவில் 2வது இடம் பிடிக்கும் அணியை இலங்கை அணி எதிர்கொள்ள உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: kana ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
4: அத்துமையன் தான் ராஜா.

0: நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரீசைக்கிள் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. அண்ட் எஸ் வெல்கம் பேக், திஸ் இஸ் மசாலா கேஃபே வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம். ஆஹா, ஒரு மணி ஆயிடுச்சு, மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வயிற்றுல. எப்படி உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான். பிகாஸ் நானும் வந்து 2-3 மணி நேரத்தில் வந்திருக்கேன் இல்லையா, ஸோ எனக்கும் பசிக்கும், சாப்பிட்றேன். அதுவோ வந்து அப்பப்போ வந்து உடம்பெல்லாம் வந்து சரியில்லாமல்லாம் போகுது. ஏன்னா நானும் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், தண்ணி ப்ராப்பராக குடிக்காம. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க, நானும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ விஷயம் என்னன்னா, நம்ம வந்து குக்கிங் ஆயில் பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த குக்கிங் ஆயில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தூக்கி போடுறோம். பட் இந்த குக்கிங் ஆயிலை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பிஆர், அதாவது BEEAH, ஸோ இவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக யூஸ்ட் குக்கிங் ஆயிலை அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, அதை வந்து ரீசைக்ளிங் ப்ரோக்ராம்க்கு பயன்படுத்துவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறேன் எங்கெங்க லொக்கேஷன்ஸ் இருக்குது, ஸோ அங்கே வந்து ஒரு சின்ன கியாஸ்க் மாதிரி இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே பாட்டில்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீ. ஸோ அந்த பாட்டில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நீங்கள் குக்கிங் ஆயில் முடியாதாவது போதும், இதுக்கு மேலே இந்த ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்ஸ் அந்த பாட்டில் வந்து ஃபுல் ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் இந்த மிஷினில் போட்டுட்டு புது பாட்டில் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ரீசைக்கிள் ப்ராசஸ்க்காக பயன்படுத்தப்படும். அண்ட் இது மூலமாக வந்து இது டெபாசிட் பண்ண பிறகு இது ஒரு கலெக்ஷன் அண்ட் பயோ ஃபியூவல் பாரா யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீசல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஷின் வந்து 24/7 இயங்குது, ஷார்ஜா நேஷ்னல் பார்க்கில், அல்கரியானில், ரஷீத் யாத்ரியில், JLT டிம் ஹார்டன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய JLT. ஸோ இந்த இடங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றுச்சூழலுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது நம்ம எப்பவுமே யோசிக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் குப்பை கண்டிடத்தில் போடாமல் இருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக பிரித்து வைக்கிறோம். அதில் ஒரு பங்கு தான் முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்மளுடைய சமுதாயத்துக்காக, சமூகத்துக்காக, அதாவது எக்கோசிஸ்டம்க்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியாதவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி புரிய வைங்க, ரீல் இன்ஸ்டாகிராம் மாதிரியே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு வருது. ஸோ ஷேர் பண்ணுங்க. எஸ் திஸ் இஸ் மசாலா கேஃபே, நான் உங்கள் ஆர்ஜினவே 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இயக்கத்தில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன்.

0: அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ரீசெண்டாக விஷயங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா? பட் நான் பயங்கரமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த லக்ஸுரியாக இருக்கக்கூடிய ப்ரீமியமாக இருக்கக்கூடிய காஃபி ஷாப்ஸ் எல்லாம் போய் சாப்பிட்ற ஒரு கல்ச்சர் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கிடையாது. யாராச்சும் போவாங்க, நம்மளும் என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு தடவை போவோம். பட் இப்போல்லாம் வந்து சென்னையில் நான் பார்க்குறேன் செம்ம க்ரௌடாக இருக்குங்கெல்லாம். 89.4 தமிழ் எஃப்எம் இன் மசாலா கெஃபே, நான் உங்கள் ஆர்ஜே நிவேதா. ஸோ மசாலா கெஃபேல வந்து நோட்டீஸ் பண்ண விஷயம் இல்லை, பொதுவாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் தான் இது. இப்படி இவ்வளோ பேர் எல்லாரும் ஏன் இங்கே வந்து உட்காந்து இந்த ப்ரீமியம் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, ஒய்னு எனக்கு ஒரு டவுட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சராக இருக்கட்டும், எனி டைம் சாப்பிட்றதா இருக்கட்டும், பையிங் பிராண்டட் திங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவில் சடன்லி பீப்புளெலாம் பயங்கரமாக பணக்காரங்களாக ஆயிட்டாங்களான்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி 2-3 தியரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து அமெரிக்காவில் 1910-20th century நடந்த ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து லிப்ஸ்டிக் எஃபெக்ட்னு வாங்க. ஸோ என்னைக்கு நம்மளால் வந்து பெரிய பெரிய விஷயங்களை அஃபோர்ட் பண்ணி பீப்புளுக்கு ஷோ ஆஃப் பண்ண முடியலோ, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால் ஒரு வீடு வாங்க முடியல, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கார் வாங்குவோம், கொஞ்சம் பிராண்டட் கார் வாங்கி பீப்புளுக்கு ஒரு ஷோ ஆஃப் பண்ணும். நம்மளால் கார் வாங்க முடியல, நம்ம அதை விட கம்மியான பண்ணுவோம், கொஞ்சம் ஹைலி எஃபிஷியண்டாகவும் ஹைலி எக்யூப்டாக இருக்கக்கூடிய பிராண்டட் பைக் வாங்குவோம். இல்லை பைக் வாங்க முடியல அப்படின்னா ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ஷூ வாங்குவோம். ஸோ ஏதோ ஒன்று வாங்கி நாம் அந்த சொசைட்டல் ஸ்டேட்டஸில் ஒரு ஹையர் இடத்துல இருக்கோம்னு தன் நம்மளை காமிச்சிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து கான்ஸ்பீஷியஸ் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் அண்ட் சோஷியலாஜிஸ்ட் டார்ஸ்டீன் வெப்லின் அப்படிங்கிறவர் தான் இந்த ஐடியாவே முதல்ல கண்டுபிடிச்சாரு. 1899 அவர் தான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. சிக்னல் வெல்த், ஸ்டேட்டஸ் அண்ட் சோசியல் பொசிஷன், இதை வந்து பண்ணுறதுக்காக நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவில் 1910-20th century மாஸ் ப்ரொடக்ஷன், வேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்து, அட்வர்டைசிங் வருது, கிரெடிட் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா இருக்குது, அதாவது கடன் கொடுத்து கிரெடிட் கார்டில் வாங்குறது அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கும் அதை தான் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. திடீர்னு யாரும் பணக்காரங்களாம் ஆகலை, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. And yes, stay tuned to 89.4 Tamil FM. This is Masala Cafe and now the Arjun Veda.
1: Masala Cafe brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

தானே. For details call 0564154242.

0: இந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. மட்டும் மத்தியானத்தில் ஷோ பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, பசி எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ணலாம். அண்ட் நீங்களும் பசியோடு இருக்காதீங்க, போய் சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. 89.4 தமிழ் எஸ்எம்என் மசாலா கேஃபே, நான் உங்கள் ஆர்ஜி நிவேதா. அண்ட் காலையிலையும் மது ஷோ கேட்டிருப்பீங்க, அப்போனா இன்றைக்கி நான் வரும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, பட் நாளையும் நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க, பிகாஸ் நான் தான் வரப்போகிறேன். நாளை மற்றும் மறுநாளும் மசாலா கேஃபேல நீங்கள் என்ன எதிர்பார்த்து காத்துருங்க. அண்ட் கொஞ்சம் முன்னாடி நான் பேசின ஒரு விஷயம் தான் இந்த லிப்ஸ்டிக் எஃபெக்ட் பற்றி, அதாவது நம்மளால் ரொம்ப பெரிய விஷயங்களை அஃபோர்ட் பண்ண முடியல, பட் ஸ்டில் நம்ம வந்து ஹெல்தியாக வெல்தியாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இஃப் சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது அப்படி இருக்காங்க, இல்லை நீங்களே வந்து ஹேவிங் பிராண்டட் திங்ஸ் இஸ் லக்ஸுரி, ஷோயிங் ஆஃப் பீப்புள் இஸ் வாட் லைஃப் இஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நார்மல் லைஃப் வாழ்றதுல எந்த தப்புமே இல்லை. நிறைய கவனித்து பார்த்து பழங்காலத்தில், சாரி ரொம்ப பழங்காலத்துக்குலாம் போனால், கொஞ்சம் பின்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வைக்க ஆரம்பித்தாங்க. பீப்புளுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறத ஒரு பொருட்டாகவே அவங்க பார்க்கல, பட் யூ வெல்தி. ஸோ நாமளும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கிறது என்னென்னா, யாருக்கும் ஷோ ஆஃப் பண்ணுறத விட முக்கியம் நாம் செல்ஃபாக நமக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறது. ஸோ இட் இஸ் ஓகே டு பி வெரி நார்மல், இட் இஸ் ஓகே டு பி ஜஸ்ட் நைஸ். ஓகே, அண்ட் எஸ், இந்த ஒரு நாள் என்னுடைய மசாலா கேஃபே ஷோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சா இல்லையா, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆர்ஜி நிவேதா அப்படிங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்குது, போய் மறக்காம டிஎம் பண்ணுங்கள். ஆல்சோ 89.4 தமிழ் எஃப்எம்முடைய சோஷியல் மீடியா பேஜஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ண மறுத்துறாதீங்க. எல்லா ஆர்ஜிஸுடைய சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு பண்ணல அப்படின்னா அப்படியே 89.4 தமிழ் எஃப்எம்முடைய சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடங்களையும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ, ஷேர், கமெண்ட் என்னெல்லாம் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க. ஸ்டேடியம் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் முறையில் FQL நிறுவனம் நடத்திய மோசடி குறித்து மேலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் இன்று விளக்க அறிக்கையை அளித்தார். குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் முதலீடு செய்தால் நாளொன்றுக்கு 2,000 ரூபாய் வருமானமும் 40 முதல் 45 நாட்களில் முதலீடு இரட்டிப்பாகும் என்ற ஆசை காட்டி பொதுமக்களை முதலீடு செய்ய வைத்துள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இந்த நாள் மிக முக்கியமான நாள் என்று தெரிவித்து அவர் உரையை தொடங்கினார். தமிழக வரலாற்றில் பல முதல்வர்கள் உரையாற்றியிருக்கின்றார்கள். ஆனாலும் முதல்வர் விஜய் ஆற்றிய உரை ஊழலுக்கு எதிரான, ஊழலில் ஊறி திளைத்தவர்களை தோலுரித்து காட்டுகின்ற ஓர் அற்புதமான உரையாக இருந்தது என்று அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியின் சத்யநிகேதன் பகுதியில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் அக்கட்டிடத்தின் உரிமையாளர் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததாக கூறப்படும் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் கட்டட இடிபாடு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு வீட்டில் இருந்து உணவை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தரப்பில் இருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாகவே இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சேனக்க பல்லீதென தெரிவித்தார். ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் லஞ்சம் பெற்ற சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி சுமார் 3,300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்தார். இந்த தாக்குதல்களில் பெரும்பாலானவை பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்டவை என்று கூறினார். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்ததாகவும் டாக்டர் அன்வர் கர்காஷ் தெரிவித்தார். ஹொர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் தென்கொரியா ராணுவ ரீதியாக பங்கேற்பது அல்லது தலையிடுவது குறித்து ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு தென்கொரியா நடவடிக்கை எடுத்தால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹொர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக தென்கொரியா கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஜிம்பாப்வே மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக மார்க் ஹோல்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 சர்வதேச தொடருக்கு முன்னதாக இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான T20 தொடர் வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி புலவாயுவில் தொடங்குகின்றது. நியூசிலாந்தைச் சேர்ந்த மார்க் ஹோல்ஸ் இதற்கு முன்பு பாகிஸ்தான் மற்றும் ஸ்காட்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணிகளின் தலைமை பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார். மேலும் பப்புவா நியூகினியா ஆடவர் அணியின் இடைக்கால பயிற்சியாளராக அவர் செயற்பட்டுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
4: तुझे कैसे बुलाया तूने?
5: Rolex. Rolex.
6: Sir.
7: Star of the month.
8: Singer Hariharan.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய வாரம். இந்த புதிய வாரத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. அப்புறம் எப்படி நாட்கள்லாம் போயிட்டு இருக்கு? வெயில் கொஞ்சமாக குறைந்து மறுபடியும் கூடியிருக்கு, மறுபடியும் குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு விண்டர் வானிலை நம்மளை நோக்கி வரப்போகுது. எல்லாருமே அதற்கான எதிர்பார்ப்போடு தான் காத்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இஞ்சி வெள்ளம் இந்த பேர் இப்போ மணிரத்னம் அவர்களோட புது படத்தினுடைய டைட்டிலா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இஞ்சி வெள்ளம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் அதனுடைய அதிகாரப்பூர்வமான தலைப்பு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அந்த இஞ்சி வெள்ளம்னு வந்த உடனேயே இஞ்சி வெள்ளம்னு ஏன் இதுக்கு பெயர் வச்சிருக்கணும், என்ன காரணம் இருக்கலாம் பின்னாடி அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஆமா, இஞ்சி வெள்ளம் அப்படி இஞ்சிங்கிறது வந்து கொஞ்சம் காரமா இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருள். ஆனா வெள்ளம் அதற்கு நீர் எதிரா கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே சுவையா இருக்கக்கூடியது. எனவே இஞ்சிக்கும் வெள்ளத்துக்கும் நேர் எதிர் தன்மை இருக்கு இல்லையா? எனவே ரெண்டு வேறு கதாபாத்திரங்கள், நேர் எதிரான ரெண்டு கதாபாத்திரங்கள் ஒன்னா சேரும் போது எப்படி இருக்க போகுது அந்த உறவு, அதை காட்டுறதுக்காக இந்த இஞ்சி வெள்ளம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். கிட்டத்தட்ட சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, இஞ்சி வெள்ளம்னு ஒரு தின்பண்டம் கூட இருக்கு இல்லையா, ஒரு இனிப்பு இருக்கு இல்லையா இஞ்சி வெள்ளம் அப்படின்னு. நான் சாப்பிட்டது இல்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கு அப்படின்னு. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அகோரம் கோரம் இந்த ரெண்டு சொற்கள் பத்தி சொல்லுங்கன்னு கடந்த வாரத்தில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. எனவே அது பற்றியும் நான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அகோரம் கோரம், இது சிலருக்கு வந்து அகோரம்னு பேர்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன, இந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, இந்த சொற்களின் சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்க. இது அழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில் அடுத்த முதல் பாடல் என்ன வருதுன்னா, தேசிங்க ராஜா படத்திலிருந்து ஒரு ஓர ஓர பார்வை. பால்ராம் குரல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட. அந்த பாட்டோட அடுத்து கேட்கலையோ இந்த பாட்டு, கஸ்தூரி மான் படத்திலிருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த பாட்டு நான் இப்போ கேட்க போறேன். நிறைய பேருக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நாட்களுக்கு அப்புறமா அந்த ஒரு பாட்டு நீங்க கேட்க போறீங்க. சரியா, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: பாட்டு

0: மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
5: This hour of Raganam is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது Burj Man Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

அகரம் அகோரம் இந்த ரெண்டு சொற்களும் என்ன, இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறது மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. கோரம் அப்படிங்கிறது ஒழுங்கான அல்லது சீரான என்று பொருள்படுது. இது வந்து ஒரு தமிழ் சொல் கிடையாது. ரெண்டுமே வந்து கோரம் அகோரம் ரெண்டுமே வந்து வடமொழி சொற்கள் தான். ஏன்னா வடமொழியில தான் எதிர்முறை பொருளை குறிக்கும் போது அதுல வந்து ஆ அப்படின்னு அந்த பொருள் வந்து தொடங்கும். இப்ப கோரம் அகோரம் அது மாதிரி வேறு என்ன உதாரணங்கள் சொல்லலாம், யோசிச்சு பாருங்க. கோரம் அப்படிங்கிறது பயங்கரமான அருவறுப்பான இல்லனா ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு தோற்றத்தை வந்து கோரம் அப்படின்னு சொல்றாங்க. கோர முகம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறது உண்டு இல்லையா. அதற்கு எதிர்மறையான சொல் தான் அகோரம், அழகான சாந்தமான அப்படிங்கிற மாதிரி பொருள்படுது. இதுதான் இந்த சொற்களினுடைய பொருள் ஆயிருக்கு. இதை தவிர ஆங்கிலத்துல அகோரம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இது சாரி கோரம் அப்படிங்கிற சொல் இருக்கு. என்ன அப்படின்னா QORUM, இது கோரம் சரியா. இலங்கையில வந்து இந்த பாராளுமன்றம் எல்லாம் அதை பத்திய செய்திகள் வரும்போது கோரமின்மை காரணமாக பாராளுமன்றம் முடங்கியது இல்லாட்டி ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவோம். கோரம் அப்படிங்கிறது குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை கூட, சபையை நடத்துறதுக்கான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் கோரம் அப்படின்னு, இல்லை அப்படிங்கறதுதான் கோரமின்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கோரம் அப்படின்னா குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை சபையை, சட்டப்பேரவையா இருக்கட்டும், நாடாளுமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், சபையை நடத்துறதுக்கான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையை ஆங்கிலத்துல கோரம் அப்படின்னு சொல்றாங்க சரியா. இதுதான் இந்த சொல்லினுடைய விளக்கம். இது ஆங்கிலத்திலையும் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய ஒரு தகவலா இருக்கலாம். இலங்கையில நாம மிக சாதாரணமா இந்த ஒரு சொல்ல வந்து நாம பயன்படுத்துவோம். வணக்கம். சரி, வந்தாரு, வந்த வேகத்திலேயே போயிட்டாரு, பரவாயில்ல. நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து மெஹந்தி சர்க்கஸ் படத்துல இருந்து வெள்ளாட்டு கண்ணழகி பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. இது ரகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 05 224 172.
2: தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இழை பற்றி நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம். குழைனா என்னன்னு தெரியுமா? குழை என்பது வினைச்சொல்லா வரும்போது குழைதல் அப்படிங்கிற பெயர்ல வரும், இல்லாட்டி குழைத்தல் அப்படிங்கிற மாதிரி வரும். குழை என்ற பெயர் சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? காதணியதான் அந்த காலத்துல குழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழை என்ற சொல்ல எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருக்கும்னா எனக்கு நீங்க அழைப்பெடுத்து சொல்லுங்க. குழைதல், குழைப்பது, இதெல்லாம் வந்து வினை சொல்லா வருது. காதணி என்கிறது தான் குழையினுடைய பெயர் சொல்லா அதனுடைய பொருளா இருக்கு. நிறைய பக்தி தத்துவ பாடல்கள்ல இதை வந்து இலக்கியங்கள்ல வந்து இந்த சொல்ல வந்து கையாண்டிருக்காங்க. குழைக்கும் கலப குவிமுலை யாமளை கோமளமே அப்படிங்கிற ஒரு வரி வருது. இது அபிராமி அந்தாதியில வருது. அப்புறம் குழைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக குழைவை உந்துதலாக கொண்டு ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரி கண்ணா அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி இந்த இந்த சொல் வந்து நிறைய இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா குழை என்கின்ற சொல் காதணிய குறிக்கிற மாதிரியாக வேறு எங்கேயும் பாடல்கள்ல பயன்படுத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு காதணி பற்றிய ஒரு குறிப்பு வரும். அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், சரியா? அடுத்து என்ன பாட்டு வருதுன்னா, ஜோதா அக்பர் படத்துலேருந்து முழுமதி அவளது முகமாகும் பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம்.

94.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, குழல் மங்குலில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்கிது கண்டுலகென்படும் என்படும் என்றிடை திண்டாட, பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளை என்ற குற்றால குறவஞ்சி பாடல்ல இந்த கனங்குழை பற்றி பேசப்பட்டிருக்கு. கனங்குழை என்பது காது குழை, அதாவது காதுல அணிஞ்சிருக்கிற காதணி. அப்புறம் கண்ணு கெண்டை, கெண்டை மீன் சொல்லுவாங்க இல்லையா, கண்களை வந்து அதுக்கு உவமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்கள் ரெண்டுமே வந்து புரண்டு புரண்டு ஆடுது, அந்த மங்கை வந்து பந்து பயின்று கொண்டிருக்கும் போது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு. குழல் மேகத்தில் இருந்த வண்டுகள் கலைந்தோடுவது, காமன் வில்லுப்பூவில் இருந்த வண்டுகளும் ஓடின. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த உலகம் என்ன பாடுபடுமோ அப்படின்னு என்னுடைய இடையும் திண்டாடியது என்ற மாதிரியாக அந்த பாட்டு வந்து வந்திருக்கும். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இல்லையா. அந்த சந்தம் பாருங்க எப்படி இருந்தது இல்லை, சொல்லும் போது ரொம்ப அழகா இருந்தது இல்லையா. சரி, அத்தோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். மனசு தொட்டுமட்டில் பாட்டு கொடுத்துட்டு போயிடலாமா? 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்கணும், செய்திகளை வந்து உடனுக்குடன் கேட்கணும் அப்படின்னா 89.4 தமிழ் பண்பலையினுடைய ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க போயிட்டு இணையத்தில் வந்து கஷ்டப்பட்டு தேடி வேறொரு வானொலி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் அப்படி மாறி எல்லாம் வரும். இணையத்தில் நீங்க கேட்கும் போது எங்களுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம நீங்க வந்து நிகழ்ச்சிகளை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்?
1: லூயிஸ், துபாயில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க லூயிஸ், என்ன பாட்டு?
1: தவசி படத்துல இருந்து சந்தன சந்தன தை மாசம்.
0: ஓகே, சொல்லுங்க ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: கேப்டன் சௌந்தர்ய பேர் பிடிக்கும்.
0: அதனால பிடிக்குமா? சரி, அது மாதிரி நிறைய இருக்கே அவங்களோட பாட்டு இல்லையா?
1: ஆமா, சக்கதங்கத்துல இருக்கு, தவசில.
0: சரி சரி, நன்றி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது.
1: ஓகே.
0: சரி, தவசை படத்திலிருந்து தந்தன தந்தன தை மாசம், ரொம்ப அழகான பாட்டு இல்லையா, அந்த பாட்டு வருது மனசு தொட்டு மட்டும் இல்ல. அதோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: வரலாறு பேச வேண்டும் என்றால் நீதி கட்சி காலத்தில் இருந்து தொடங்க வேண்டும். இந்த தமிழ் சமூகத்துக்காக நாங்கள் என்ன செய்தோம் என்பதில் இருந்து தொடங்க வேண்டும் என்று கனிமொழி MPX தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் தாவைக்காவுக்கும் அதன் முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அந்த வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவர் கூறியுள்ளார். தலைவர் கலைஞரை பற்றியோ திமுகவை பற்றியோ அவதூறாக பேசுவதையே அரசியல் தகுதியாக இன்னும் எத்தனை காலத்திற்கு நினைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்று தெரியவில்லை. எல்லாவற்றையும் நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் வரை எதை வேண்டுமானாலும் பேசுவதற்கு ஒரு கூட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்று கனிமொழி MPX தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியா பிரான்ஸ் உறவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் புதிதாக கட்டப்பட்ட சுவாமி நாராயண் கோயில் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். நண்பர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் கூட்டாண்மையை உருவாக்கி வருகின்றன என்றார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் பருவநிலை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் பிரான்சும் புதிய வேகம் மற்றும் ஒத்துவேகத்துடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: கொழும்புக்கும் ஜகார்த்தாவுக்கும் இடையே இன்று இயக்கப்படவிருந்த ஸ்ரீலங்கன் விமான சேவைகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் அனக் கிரட்டாவ் எரிமலை சீற்றமடைந்ததால் அதிலிருந்து சாம்பல் மற்றும் பாறை துகள்கள் வானில் கலந்ததால் விமான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதே இதற்கான காரணமாகும். கொழும்பில் இருந்து ஜகார்த்தா செல்லவிருந்த UL-364 விமானமும் ஜகார்த்தாவில் இருந்து கொழும்பு வரவிருந்த UL-365 விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகம் ஜெர்மனி உறவு ஆழமடைந்துள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மூலோபாய கூட்டாண்மை மற்றும் மூலம் வர்த்தகம், எரிசக்தி மற்றும் தொழில்துறை முதலீடுகளில் புதிய உச்சம் பதிவாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகமும் ஜெர்மனியும் வலுவான மற்றும் பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய உறவுகளை பகிர்ந்து வருகின்றன. கடந்த 54 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர்ந்தும் வளர்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: ஈரானுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினால் அதற்கு ஈரான் பதிலடி நடவடிக்கை எடுக்கும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், ஈரானுக்கு எதிராக ஐநா தீர்மானம் கொண்டுவர முயற்சிக்கும் ஐரோப்பிய நாடுகளின் நடவடிக்கை பகுத்தறிவுக்கு எதிரானது என்று விமர்சித்தார். அமெரிக்காவுடனான போர் காரணமாக ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அணுக முடியாத சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானுக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர முயற்சிப்பது அர்த்தமற்றது என்றும் அவர் கூறினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. முகாரிஸ் மற்றும் ஓதாயுத் பகுதிகளில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் இன்று 43 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 42 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் உமல் குவாயினில் 40 டிகிரி செல்சியஸிலும், புஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: Stay tuned.

0: The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டியா?
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
1: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா, இப்ப அதுக்கு என்ன,
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
8: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: விதை அங்கத்தில் யார் தந்தது?
1: பாட்டோட வாழ சாமியே, ஓம் பேர போ

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலண்ட்ல
3: போடுறேன். நினைக்கிறேன் எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா
5: ஈவினிங் கர. போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
9: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக் வித் ராஜா.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே கால் 0564154242.
5: Mastro and Super.

0: One hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுரை மாவட்டம் கம்பூர் ஊராட்சியில் பட்டியலின தூய்மை பணியாளருக்கு சாதிய கொடுமைகளும் தீண்டாமையும் இழைக்கப்பட்டதால் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கம்பூர் ஊராட்சி மன்றத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் பட்டியலினத்தைச் சேர்ந்த சசிகலா என்பவர் பணியிடத்தில் தமக்கு இழைக்கப்பட்ட தீண்டாமை மற்றும் சாதிய கொடுமைகள் காரணமாக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவத்துக்காக மேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி அறிந்து அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தேன் என்று அவர் கூறியுள்ளார். பட்டியலினத்த பணியாளருக்கு சாதியின் அடிப்படையில் இழைக்கப்பட்ட அநீதிகள் கண்டிக்கத்தக்கவை என்று தெரிவித்த அவர், தீண்டாமையை அரசை ஊக்குவிக்கின்றதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கிராமப்புறங்களில் கேஸ் சிலிண்டருக்கான கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. கேஸ் சிலிண்டர் பதிவு செய்வதற்கான இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய மந்திரி சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள வாடிக்கையாளர்களும் இனி 25 நாட்கள் இடைவெளியில் கேஸ் புக்கிங் செய்து கொள்ள முடியும். அனைத்து எண்ணெய் நிறுவனங்களும் இந்த விதியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீல்டிய பொக்குனவை பாதுகாப்பதற்காக சிறப்பு விதிகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. சுற்றாடல் அமைச்சர் தாமிக்க பட்டபேந்தியின் தலைமையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் கையெழுத்தானது. வனவிலங்கு மற்றும் தாவர பாதுகாப்பு சட்டத்தின் 2 பிரிவின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள ராவணா இல்ல சரணாலயத்துக்குள் அமைந்துள்ள நீல்டிய பொக்குனவை பார்வையிட வரும் மக்களுக்கு சேவை வழங்குபவர்களை நிர்வகிப்பது தொடர்பான பல விதிகள் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் சேர்க்கப்பட்டுள்ளன. அபுதாபியில் பெற்றோரை பிரிந்த பிறகும் குழந்தைகளின் நலன் மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் புதிய சாசனம் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் துணை பிரதமரும் அதிபர் அலுவலகத்தின் தலைவருமான ஷேக் மன்சூர் பின் ஜாயத் அல் நஹியான் அபுதாபி நீதித்துறையின் தலைவராக இம்முடிவை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் பெற்றோரின் பிரிவுக்கு பிந்தைய சாசனம் குடும்பத்தின் ஆண்டு என்ற ஆவணத்துக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் பிரிந்த பின்னரும் குழந்தைகளின் நலன், பாதுகாப்பு மற்றும் மனநிலை சார்ந்த நிலைத்தன்மையை உறுதி செய்வதே இந்த புதிய சாசனத்தின் முக்கிய நோக்கமாகும்.
1: உலகச் செய்திகள்.
2: காற்று மாசுபாடு மனித உயிர்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்தார். காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இதுவரை இல்லாத அளவுக்கு தெளிவாகியுள்ளதாக அவர் கூறினார். காற்று மாசுபாட்டை குறைப்பதன் மூலம் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் என்று அவர் சுத்தமான காற்று தொடர்பான சர்வதேச நாளை முன்னிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதே நேரத்தில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதுடன் மேலும் வலுவான, வளமான மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: 2027 ஆண்டு ICC கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான இங்கிலாந்து அணியில் ஒயிட் பால் பயிற்சி குழுவில் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். 46 வயதான கெவின் பீட்டர்சன் சிறப்பு ஆலோசகராக அணியுடன் இணைகின்றார். இலங்கைக்கு எதிராக நடைபெறவுள்ள T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் இருந்து அவர் தனது புதிய பொறுப்பை தொடங்கவுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இங்கிலாந்து மேற்கொள்ளும் சுற்றுப்பயணங்களிலும் பீட்டர்சன் அணியுடன் பணியாற்றுவார். அதன் பின்னர் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான சொந்த மண்ணில் நடைபெறும் தொடர்களிலும் 50 ஓவர் உலகக்கோப்பையிலும் அவர் அணியுடன் இணைந்து செயற்படவுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance, since 1982. 89.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
5: Star of the month.
6: Singer Hariharan.

0: வச்சு ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: ஒரு ஹார்ட் பிரேக் ஆகி ரீசெண்டா வந்து லவ் புட்டுட்டு போன என் ஃப்ரெண்ட் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தான். அவளிடம் பழகும் போதுதான் எனக்கு தெரிகிறது கோவிலை விட அவளிடம் அதிகமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டா விபூதி அப்படின்னு நான் என்கிட்ட வீரனுக்கு விபூதி எடுத்த திருடம் அப்படின்னு மனசுல நான் நினைச்சுக்கிட்டேன். எனிவேஸ் வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடா.

0: Welcome back once again. This is Vijay Anthony. Okay. And you're listening to The Evening Kadak on 89.4 Tamil FM. On 89.4 Tamil FM. And this is 89.4 Tamil FM. ஓகே, ரெண்டு பாட்டு வருது ஸ்டார்டிங்லே. அதாவது ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் வந்து எப்படின்னா, எல்லாருமே வந்து 6 to 7 hours தூங்கணும், குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக, ஏன் அவ்வளோ நேரம் தூங்கணும்? அவ்வளோ நேரம் தூங்கினா தான் அடுத்த நல்ல பிரெயினுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், அடுத்த நாள் வந்து நம்ம நல்லா ஃபங்க்ஷன் பண்ணலாம். யோசிக்கும் போது வந்து நமக்கு வந்து இந்த திங்கிங்லாம், கிரிட்டிக்கல் திங்கிங், அப்புறம் வந்து கம்யூனிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம்ல அந்த 7-8 hours நல்லா தூங்குறப்போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, 8 மணி நேரம் தூங்கினா காலைல, நைட்டு ஒரு 11 மணிக்கு தூங்குறீங்க, காலைல ஒரு 8 மணி எழுந்திருக்கிறீங்க, எழுந்திரிச்சு பார்த்தா அப்பாடா என்ன ஒரு அருமையான ஒரு காலை வேலை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. டீ காஃபிலாம் குடிக்கிறீங்க. மத்தியானத்துக்கு மேலே 2 மணிக்கு மேலே சொருவின் வருது தூக்கம். இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி சொன்னேன், நல்லா நைட்டு தூங்குனா மத்தியானம் அடுத்த நாள் சொருவின் வருது தூக்கம்னா எனக்கும் தான் வருது, எனக்கும் தான் வருது, இன்னும் உன்னையும் கிடச்சிருச்சா, உன்னையும் கிடச்சிருச்சான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இதே நைட்டு 2-3 மணி நேரம் தூங்குனா அடுத்த நாள் ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் 3 hours தான் தூங்கியிருக்கேன், அதான் ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்குது. நாயுடு, ஆனால் என் கண்கள், கண்ணை பார்த்தா அப்படியே கண் இருட்டடைஞ்சு போய் அப்படியே ரெட்டஸாக இருக்கும். டே தம்பி, என்ன கண்ணு சரியில்லையே அப்படின்னு சந்தேகப்படும். ஆனால் தூக்காதனால வந்த கண்ணு அப்படிங்கிறது பெருசாக யாருக்கும் தெரியறதில்லை. அதனால் நண்பர்களே, அலர்ட்டாக இருக்க வேண்டுமென்றால் 1 மணி நேரம் நைட்டு தூங்கினா போதும். இப்படி 2 பாட்டோட நான் உள்ளே வந்திருக்கேன். என்ன பாட்டுப்பா? ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன போட்டு காட்டுங்க. ஏண்டா எவ்வளோ எனர்ஜியோடு ஒரு மனசு வந்திருக்கேன். வந்ததுமே வந்து பியானோ எடுத்து 1 tempo வாசிக்கிறார் ஒருத்தர். நோ, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து என்ன மாதிரி பாட்டு கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பாட்டு கேட்கணும். எங்கடா, எங்கே அந்த பாட்டு இரு, நான் எடுக்கிறேன் இன்னைக்கு பாட்டுனா இதுதான், இன்னைக்கு இதுதான் பாட்டு. மீ இஸ் த சாங், சாங் இஸ் த மீ. எப்படி?
1: யூ நோ வாட், கெஸ் இஸ் பேக்.

வந்தா பவர்டி அண்ணன் யாரு? ஓகே, அப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு உங்களுக்காக பாட்டுக்கிட்டலாம் எடுத்துகிட்டு வர்றேன். நீ என்ன பண்ணுறீங்க? அப்படியே வந்து பையன் பேசுறதை கேட்டு பாட்டு வந்த உடனே படார்னு அந்த பக்கம் மாற்றி வேறு மலையாளம் கேட்கலாமே, ஹிந்தி கேட்கலாமேன்னு நினச்சி சில பேர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. சரியா? அப்படிலாம் ஆகாதீங்க. கையை வச்சு சும்மா இருங்க. ஆர்ஜேலே நான் ஒரு ரவுடி ஆர்ஜே ஆகும், அப்புறம் வீடு பூந்து தூக்கிடுவேன். என்ன எஃப்எம்எஸ் சொன்னேன். சரி, ஓகே, எனவே இப்படி ரெண்டு பாட்டு உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். காலிலிருந்து காலங்காத்தால் கண் முழிக்கிறப்பவே கம்மியாக தூங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு காஃபியோட தான் நறுக்குன்னு இருக்கணும். அந்த காஃபி அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்து சுண்டு வரல எடுத்து நம்மளே கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு நறுக்குன்னு இருக்குன்னு நினச்சி தூக்கத்திலேயே பாதி அறத்தூக்கம் காலையில் ஒரு தூக்கம் வரும் தெரியுமா, அதுலேயே அற தூக்கத்திலே எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து அப்படியே காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணேன். காஃபி பொடி, சரியா? அதை ஆர்டர் பண்ணி சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ஃபில்டர் காஃபிலெல்லாம் போட்டு கரெக்டாக வந்து இந்த 12 கிராம் காஃபி ஸ்பூனில் அளந்து அப்படி போட்டு கரெக்டாக அதுக்கு வந்து 100 ml சுடு தண்ணி ஊற்று, அப்படி தான் ஊற்றணும் அது. அப்போ ஊற்றி நான் காஃபி கொஞ்சம் அப்படி ரொம்ப கராராக குடிப்பேன் நான். ஸோ அப்படி 100 ml காஃபி அதெல்லாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் 20 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெட்டு மடித்து வைக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கதவை திறந்து விடுறது, வீடு கூட்டுறது, அது இதுன்னுட்டு. எதுக்குன்னா காஃபி அந்த டைமில் விழும்ல, அதுக்கு வேண்டியது. அப்போ எடுத்து பார்த்தா 2 சொட்டு தான் விழுந்திருக்கு. அடப்பாவீங்களா, என்னன்னா உட்வாட்ஸ் கிரைப் போட்டுற மாதிரி இத்துண்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த காஃபி ஆனதுக்கப்புறம் அது குடித்ததுக்கப்புறமா தான் கண்கள் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணில் இன்னைக்கு இப்போ ரைட்னா 4 காஃபி முடிஞ்சிருக்கு. கையில் ஒரு சாயாவோடு இன்றைக்கி இந்த டே ஓடிட்டுருக்கு. தூங்காமல் இருக்கிறதுனால இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா அலர்ட்டாக இருக்கலாம், ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டீ காஃபி குடிக்க சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசு. மனசு ஒரு குரங்கு தானே, அதனால் வந்து டீக்கும் காஃபிக்கும் தாவிக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேறு எஃப்எம்க்கு தாவாமல் 89.4 தமிழகம் கேளுங்க. பிகாஸ் ஐ எம் யுவர் பேபி, 4 hours இனிமே நாம தான். திஸ் இஸ் த ஈவினிங் கலக் back to back you know what guess who's back

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மள காப்பாத்து.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யார் நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு புது படம்.
4: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
5: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ்குமாரி செய்யும் சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்டம் கண்டம் கதரண்டி நண்டு சிண்டு செதரண்டி உதரண்டி இதெல்லாம் யாருக்கு வேணா எழுதலாம். ஆனா வந்து உள்ள வந்தா பவரடி அன்னையாரு தளபதி இது வந்து பீக் பீக்னா பீக் ஒருத்தரை மட்டும் தான் நினைச்சு பார்க்க முடியும் இந்த லிரிக்கு மட்டும். வெல்கம் பேக். அந்த ஒருத்தர் யாருன்னா பேர்லே இருக்கு தளபதி, எவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. வெல்கம் பேக், திஸ் இஸ் யா ஐ ஆம் கர்ட் ஆங்கிள் அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ப மியூசிக். இன்னைக்கு வந்து மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போதான் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது, சம்மர் பிரேக்லாம் முடிஞ்சு பசங்க வந்து ஊருக்கு போய் நல்லா பாட்டி வீட்டில் போயிட்டு கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா, ஓ இதுதான் ஊரா, இதுதான் வந்து நம்ம பாட்டி தத்தாவா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிக்கெட்டை போட்டு பேரண்ட்ஸ் இங்கே படிக்கிற உங்கள் பசங்களை ஃபேமிலியோட குண்டுகிட்டா தூக்கிட்டு மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு போங்கடான்னு காலங்காத்தில் எழுப்பி விட்டு யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி மஞ்சக்கல ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பி வச்சா மறுபடியும் அக்டோபரில் ஒரு மிட் டேர்ம் பிரேக் ஒன்று வரப்போகுது. மிட் டேர்ம் பிரேக், இட் இஸ் கோயிங் டு பி அ 9-day ஸ்கூல் பிரேக். ஓகே, அஸ் துபாய் ஸ்கூல் துபாய் ஸ்கூல்ஸ் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து என்ன அப்படின்னா, இப்போ இப்போ தான் வந்து ஆரம்பிச்சது கரெக்டாக, ஜென்ரலாகவே ஸ்கூல் ஆரம்பித்த உடனே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அடுத்து லாங் லீவ் இன்றைக்கி வருது, என்ன சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் தான் லீவ், 2 days லீவ் இஸ் நாட் ஓகே, ஒரு 3-4 days ஜாஸ்தி லீவ் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படிலாம் யோசிக்கும் போது கை டைரெக்டாக கேலண்டருக்கு போவோம். கேலண்டரில் இருக்கிற டேட்ஸ் டைரெக்டாக வந்து தீபாவளி எப்போ அப்படின்றதான் எனக்கு பார்க்க தோணுவேன். நமக்கெல்லாம் அந்த ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் லீவு கரெக்டாக. ஸோ இப்போ செவரல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, அதாவது இந்த பேரண்ட்லாம் அந்த ஸ்கூல் குழந்தைங்களை இங்கே படிக்க வைக்கிறவங்க அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த அக்டோபர் ஹாஃப் டேர்மை ஹாஃப் டேர்முடைய மாற்றத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக கொஞ்சம் ஜாஸ்தி தாண்டி வரும் போல் ஓகேவா, ஆனால் கொஞ்சம் முன்னாடியே இவங்க கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படின்னா, UAE Ministry of Education உடைய கேலண்டர், அதாவது யூனிஃபைட் அகாடமிக் கேலண்டரை ஃபாலோ பண்ணுற ஸ்கூல்ஸ்க்கு அக்டோபர் மிட் டேர்ம் பிரேக் வந்து அக்டோபர் 12-ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 16-ஆம் தேதி வரைக்கும் வரப்போ தான், விச் இஸ் 5 நாள் லீவு ஸ்கூலுக்கு, 5 நாள் லீவு, ஆனால் பசங்களுக்கு 9 நாள் லீவு. ஆமாம், மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே எல்லாம் லீவு அப்படின்னா என்ன அர்த்தம், 10-ஆம் தேதி சனிக்கிழமை, 10-11, அப்புறம் 12-ல் இருந்து 16 வரைக்கும் ஃப்ரைடே ஆகிடுச்சு, 17-18 பா 9 days லீவ். ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு குவார்ட்டர்லி லீவ் அப்போ இதே மாதிரி 9 இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் முடித்த உடனே ஒரு 9 நாள் லீவ் இந்த மாதிரி வரும், அதே மாதிரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடித்த உடனே இந்த மாதிரி லீவ் வரும். நான் சொல்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இதே வந்து சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிலபஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஆமாம் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் ஒரு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு வரும்போது கரெக்டாக ஆகஸ்ட் முடிகிறப்போ குவார்ட்டர்லி வரும், அப்புறம் ஆகஸ்ட்டு எண்டு அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் எல்லாம் முடிஞ்சு டிசம்பர் கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் நியூ இயர் வரும்போது ஹாஃப் இயர்லி லீவ் வரும், கரெக்டாக 9 நாள் மேக்ஸிமம் 11 நாள் வருங்க. அப்பா சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி லீவுலாம் வந்து, அது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது ஏன்னா எங்கேயும் வெளிலலாம் போயிட்டுலாம் வர முடியாது நமக்கு, ஏன்னா வந்து ஒரு 10 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம தெருவோரமாக சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து கிரிக்கெட் ஆடிட்டு வந்துட்டு இப்படியே ஒரு 10 நாள் கழிஞ்சிரும். ஆனால் அந்த ஆனுவல் லீவ் வரும்போது தான் பெருசாக இருக்குமே, அதாவது அந்த ஆனுவல் லீவ் வந்து என்னெல்லாம் நடக்கும் சொல்லுங்கள் பாப்போம். நமக்கு ஆனுவல் எக்ஸாம் முடியும், ஒரு 1.5-2 மாதத்துக்கு லீவ் இருக்கும், அப்போ தான் வந்து இருக்கிற ஊர் ஊர்பட்ட சொந்தக்காரங்கள்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்மளை கொண்டு போய் அங்கே விடுவாங்க, ஒரு 10 நாளைக்கு நம்ம அங்கே இருப்போம், அங்கே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி வச்சுப்போம், அப்புறம் அங்கே நம்ம தாத்தா பாட்டி அவர் வந்து பெரியமா பெரியப்பா அவர் மாமா சித்தியா நம்ம அவங்களோட பசங்க யாராவது இருப்பான், கசின்ஸ் யாராவது இருப்பான், அவனுங்களோட சுற்றிட்டு இருப்போம், அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், அண்டு அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தா ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட் பேப்பரில் வரும், நம்ம ரோல் நம்பர் இருக்கா, அதாவது இந்த ஸ்கூலில் இந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா நம்மளோட ரோல் நம்பர் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தா போதும், ரோல் நம்பர் இருந்தால் பாஸ்னு அர்த்தம், என் மார்க்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க, அதாவது நம்ம ஊருக்கே வந்துடுவோம் நம்ம வீட்டுக்கே வந்துடுவோம், அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம், டையு சாக்ஸு யூனிஃபார்ம் ஆர் யூனிஃபார்முக்கான அந்த சட்டை கிட்டெல்லாம் வாங்கிட்டு வரணும், அப்புறம் புக்ஸு வாங்கணும், ஆமாம் அதை புக்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த புக்ஸுக்கு வந்து அட்டை போடணும், அட்டை போடுறது ஒரு பக்கம், அப்புறம் பைண்டிங் கொடுப்பானுங்க சில பசங்க அவனுங்களாம் பணக்கார பசங்க அவனுங்கள்லாம் ஒரு பக்கம், அந்த அட்டையிலே 2 விதமான அட்டை இருக்கும், ப்ரௌன் கலரில் கொஞ்சம் சப்பையாக ஒரு அட்டை இருக்கும் அது பார்க்க ஷைனிங்காக இருக்கும், கொஞ்ச நாள் அது கிழிஞ்சி வர வந்துடும், வேறு ஒரு கலரில் செம திக்காக ஒன்று இருக்கும் அது விலை ஜாஸ்தி, முக்கியமான நோட் புக்ஸ்க்கு மட்டும் அது போட்டு போனோம்ப, அப்புறம் வாங்கிட்டு வரணும், மெயினாக வந்து அட்டைலலாம் நமக்கு மேட்ரு கிடையாது, அந்த அட்டை மேலே ஒட்டுற லேபிள் தான் நமக்கு மேட்ரு. எந்தெந்த ஹீரோ எந்தெந்த அன் கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் நமக்கு பிடிக்குமோ அந்த லேபிள்லாம் விற்கும், மிக்கி மவுஸ் விற்கும், டாம் அண்ட் ஜெரி விற்கும், ஹீமேன் விற்கும். அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த ஃபுல்லாக அந்த டிஸ்னி கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், டொனால்ட் டக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கிட்டு வந்து அந்த லேபிள்லே பார்த்தா மேலே நேம், அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் ஸ்கூல், அவரை கீழே வந்து டேட் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை வாங்கி எழுதிட்டு ஒவ்வொரு நோட்டுக்காக நைட்டு உட்காந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அட்டை போட்டு லேபிளில் வெளியிலையும் பேர் எழுதி உள்ளேயும் பேர் எழுதி, அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது தான், தடிமானமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்குக்கு சைடில் எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதை எப்படி சொல்கிறேன்னா அதை டயக்னலாக திருப்பி அந்த பேஜஸ் எல்லாம் மொத்தமாக வச்சு அப்படி எழுதுவாங்க. அது பேஜஸ் திருப்புனா தெரியாது, மொத்த புக்கையும் மூடுனா சைட்லேருந்து பார்த்தா நம்ம பேர் தெரியும். இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? செம்மையா இருக்கும்ல, இதெல்லாம் என்ன ஒரு மெமரி இல்லை நமக்கு. சரி ஓகே, ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல டீசல் இந்த பாட்டு வருது, கேட்டு பிடிங்க. ஐ வில் பி பேக். This is the Evening Korak.
1: The Evening Korak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.

0: நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்றோம் அப்படின்னா நம்ம உள்ளதுலே வந்து காண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டேரெக்டா ஏர்போர்ட் போவோம். ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் ஒரு சில நேரம் வந்து எப்படின்னா, அது ஒரு சில பேர் வீட்டுல எல்லாம் எப்படின்னா, ஆக்சுவலா வந்து 90 மினிட்ஸ்க்கு முன்னாடி போனா போதும் இன்டர்நேஷனலுக்கு, டொமஸ்டிக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 70 மினிட்ஸ்க்கு முன்னாடி போனா போதும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு எப்பவுமே அந்த பயம் இருக்கும், என்னதான் நீங்க போய் பெரிய ஐஐடி எம்எம்டி எல்லாம் போய் படிச்சுட்டு வாங்களேன், நாளைக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 3 hours or 2.5 hours இருக்கும் போதே அங்கே போய் உட்காரணுன்றதான் நமக்கு மைண்ட் செட்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக போகலாம், லேட்டாக கூட போகலாம், லேட்டாக அந்த சென்ஸ் ஐ மீன் நீங்கள் லேட்டாக கூட போயிருப்பீங்க, ஆனால் மைண்டில் ஓடிட்டுருக்கோம், ஐயோ ஃப்ளைட்டு போயிருமோ உள்ளே விட மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது தெரில, அது ஜென்ரேஷனலாக வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு, இல்லை கரெக்டாக. ஆனால் இப்போ துபாய் ஏர்போர்ட் வந்து தே ஹவ் ஜஸ்ட் மேட் ட்ராவல் மச் ஃபாஸ்டர். சொல்கிறேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இனிமே ஃபோன்லேயே பண்ணிக்கலாமா, அதான் துபாய் ஏர்போர்ட் இப்போ வந்து கிளிக் அண்ட் ட்ராவல் அப்படின்னு ஒரு மேட்டர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த பேசஞ்சர் என்ட்ரி அதுக்கப்புறம் இந்த டிபார்ச்சர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் அந்த கிளிக் அண்ட் ட்ராவல்ங்கிற ஒரு மொபைல் டிவைஸ் ஃபோன்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் மூலமாக பண்ணிக்கலாம் போல. ஸோ அவங்க ஃபாஸ்ட்டாக டக் டக்குன்னு என்ட்ரி போட்டாங்கன்னா நம்மளும் டக் டக்குன்னு போயிடலாம், கரெக்டாக. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் உங்களுக்கு தெரியும், ஸோ நிறைய இடத்துல வந்து இப்போ ஃபேஸ் ரெக்கக்னிஷன் இருக்குது, என்ன எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட் ரீடிங், அதுக்கப்புறம் வந்து யா தேட் யூ நோ. ஸோ இந்த நியூ சிஸ்டம் வந்து இட் இஸ் டிசைன் டு ஸ்பீட் அப் ஏர்போர்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸுடைய அந்த வெயிட்டிங் டைம், ஆர் நின்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மூவ் ஆகணும், சில நேரம் வந்து மேனுவலாக செக் பண்ணிவிட்டு ஒரு ஒருத்தராக பார்த்து அனுப்புறதை விட இது வந்து டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தி, அதனால் நீங்கள் டக் டக்குன்னு போயிடலாம், ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க வேணாம். சில நேரம் வந்து எப்படின்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி வரணும்னு வச்சிங்களேன், கடுப்பாக இருக்கும் நம்மளுக்கு, ஏற்கனவே 5 நாள் நடந்திருக்கண்டா, கொஞ்சம் சீக்கிரம் விடுங்கடான்ற மாதிரிலாம் இருக்கும். ஆமாம், ஸோ ப்ரொவைடட் நீங்கள் துபாயிலிருந்து வெளியில் எங்கேயாவது போகிறீங்க, ட்ராவல் இங்கே பண்ணிவிட்டு வெளில போகிறீங்க, ஊருக்கு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மற்ற கண்ட்ரிஸ் எப்படின்னு எனக்கு தெரில. But yeah, so faster passenger movement is the goal and I think they have achieved it.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வண்டியில் லைட்டாக வால்யூம் ஒரு 5 பாயிண்ட் ஜாஸ்தி பண்ணி இப்போ வரப்போகிற கோல்டன் சாங் ஆஃப் த ஹவரில் கேருங்களேன். இந்த பாட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐயோ சே நல்ல பாட்டு, பாதியில் தான் பாட்டு முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இப்போ பாட்டு உடனே கேட்டுருங்க. என்ன நம்ம ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பாட்டு அதை வேணுமா, உங்களுக்கு எதாவது பாட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் அடிங்க 800-8940. இல்லைப்பா பாட்டெலாம் எதுக்குப்பா, நீ போடுற பாட்டே நல்லா தான்ப்பா இருக்குது. அப்படியே அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே இன்றைக்கி காலத்தை ஓட்டி இன்றைக்கி நைட் ஃபுல்லாக அப்படியே 8 மணி வரைக்கும் ஷோ கேட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்துங்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. பாட்டு வேணுன்றவங்க நான் கால் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஒருத்தர் ரெஜிஸ்டர், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும். ஏங்க, உங்களை நம்பி ஃபோன் எடுத்தா ஃபோனே பேச மாட்டுறாங்க நிறைய பேர். வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன், அமேசிங்காக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கேன்.
0: அது என்ன, ஒரு செகண்ட் பாஸ் விட்டு என்ன சொல்கிறது? ஆ, சூப்பராக இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறீங்க. பேர் என்ன?
1: ஜாஃபர் ஃப்ரம் துபாய்.
0: ஓகே, ஆப்கா க்யா கானா வாண்ட் ஹே? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அந்த பாட்டை போடுங்கடா அப்படின்னு வந்து பல பேர்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த பாட்டை போடல உனக்கு இன்னைக்கு வரைக்கும், ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் அந்த பாட்டு சூப்பரா இருக்கும்ல. கன்னடத்திலயும் எடுத்து தெலுங்குல லைஃப் ஆஃப் ராம்க்கு ஈக்குவலா இன்னொரு பாட்டை போட்டு அந்த பாட்டு தெலுங்குல நல்லா இருக்குன்னு அதை தமிழ்ல பண்ணி எங்கெங்கயோ சுத்தி. ஆனா சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. ஆமா ஆமா, அந்த பாட்டுமே வந்து இந்த கடைசியில வந்து இந்த லைஃப் ஆஃப் ராம்ல இருக்கிற ஒரு சின்ன பிட்டோட போய் கனெக்ட் ஆகும். ஆமா ஆமா, சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வேற லைஃப் ஆஃப் ராம் கேட்டு இன்னைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வேற பாட்டு எடுத்து போட்டுறேன். ஓகே, தேங்க்யூ ரொம்ப. உங்க பேரே சொல்ல நீங்க. ஓகே ஜாஃபர், ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஒரு வாட்டி பேரை கேட்டுருவேன் நான், அதுக்கப்புறம் எல்லாம் நடுவில் பேசிடுவேன் அவங்க கிட்ட. அப்புறம் நான் அவங்க பேரை கேட்ட மாதிரி ஜாபத்திலே இருக்காது, என்கிட்ட சொல்லியிருப்பாங்க 2-3 வாட்டி. அப்புறம் கடைசியில் பேரே நீங்கள் சொல்லியேன்னு வேற நான் கேட்பேன் நான். சரி, ஒருவேளை பேர் சொல்லலையேன்னு சொல்லி கேட்காம ஃபோனை வச்சிட்டேன்னா அப்புறம் இவர் பேரே கேட்கலையே நான், என்னடா நான் அப்படிங்கிற மாதிரி நானே திட்டிப்பேன். இப்படி தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு கொஞ்ச நாளாகவே. இல்லை அப்புறம் அது மட்டும் இல்லை, நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு ஓகே ஞாபக மரதி பற்றி தான் பேச போகிறோம் 5 மணிக்கு மேலே. சரியா, அது எத்தனை பேருக்கு இந்த மெமரி லாஸ் பிரச்சனை இருக்கோ ஃபோன் பண்ணுங்க 5 மணிக்கு மேலே. நான் வந்து ஃபுல்லாக நேற்றுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஐ வில் சீ யூ கைஸ் ஆஃப்டர் 5 o'clock அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட்.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை BNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 054-767-3111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டின் 2 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் அதிமுக எம்எல்ஏ சத்யபாமா ராஜினாமா மற்றும் மதுராந்தகம் அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமாரவேல் ராஜினாமா செய்ததால் அத்தொகுதிகளில் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடத்தப்படுகின்றது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் 9 எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. காலியாக உள்ள 7 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்மை, கரூர், விராலிமலை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான 57th ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் வருகின்ற 12 மற்றும் 13 பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்வேறு நாடுகள் பங்கு பெறும் இம்மாநாட்டில் மேற்காசிய நெருக்கடியின் பொருளாதார தாக்கம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இருபத்தி 22 திருத்தத்தின் ஊடாக நீதித்துறையை நிறைவேற்ற துறையின் பொம்மையாக்க முயற்சி என்று இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனநாயகத்துக்கான வழியை இந்த அரசாங்கம் இல்லாமல் செய்து 22 திருத்தத்தின் ஊடாக நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு மரண அடி கொடுத்து நிறைவேற்ற துறையின் அதிகாரங்களை பலப்படுத்திக் கொண்டு கனம் நீதித்துறையை ஜனாதிபதியின் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
3: துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் இதுவரை ஆன் பாசிவ் மெட்ரோ நிலையம் என்று அழைக்கப்பட்ட மெட்ரோ நிலையத்திற்கு பெயர் சூட்டும் உரிமையை உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனமான கார்மின் நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளது. ஸ்மார்ட் சாதனங்கள் மற்றும் GPS வழி செலுத்தல் தயாரிப்புகளுக்கு பெயர் பெற்ற காமின் நிறுவனத்தின் அமீரகத்தின் உரிய அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தரான அமித் ரீடெயில் LLC மூலம் இந்த 10 ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆன் பாசிவ் மெட்ரோ நிலையம் இனி காமின் மெட்ரோ நிலையம் என அழைக்கப்படும். நேபாளத்தில் பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக இன்று தேசிய துக்க தினம் அனுசரிக்கப்படுகின்றது. பாரம்பரிய இந்து முறைப்படி 13 கடைபிடிக்கப்படும் துக்க காலத்தின் இறுதி நாளை குறிக்கும் வகையில் மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். நாடு முழுவதும் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. மீட்புக் குழுவினர் தொடர்ந்தும் உயிர் பிழைத்தவர்களை தேடி வரும் நிலையில் வழக்கமான நினைவேந்தல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி ஃபாத்திமா சானாவுக்கு போட்டி கட்டணத்தில் 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் ஆசிய கோப்பை 2026 போட்டியின் போது ICC விதிமுறைகளை மீறியதற்காக அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற குரூப் ஏ பிரிவில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் இந்த விதி மீறல் நடந்ததாக ICC வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வீராங்கனை ஷஃபாலி வர்மாவை ஆட்டமிழக்கச் செய்த பிறகு பாகிஸ்தான் அணித்தலைவி ஃபாத்திமா சானா பெவிலியன் நோக்கி சைகை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சைகையை ICC நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கருதப்பட்டு அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: எல்நினோ வானிலை நிகழ்வு 2027 பிப்ரவரி வரை நீடிக்கக்கூடும் என்றும் அதன் தாக்கம் அமீரகத்தில் ஏப்ரல் மாதம் வரை தொடரலாம் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அமீரகத்தில் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகமாகவும் மழை பொழிவு சராசரியை விட அதிகமாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சில காலங்களில் குறிப்பிடத்தக்க வானிலை மாற்றங்கள் மற்றும் தீவிரமான வானிலை நிகழ்வுகள் ஏற்படக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சமீபத்திய பருவகால வானிலை ஆய்வின்படி பசிபிக் பெருங்கடலில் எல்நினோ நிலைமை ஏற்கனவே உறுதியாக உருவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

பாருங்களேன், தில்லாலங்கடி படத்துல வந்து இப்படி ஒரு பாட்டு இருக்கு. எதுனா வந்து மெமரி லாஸ்ன்னு ஒரு பாட்டே இருக்கு சரியா. ஆனா தில்லாலங்கடி இப்ப வேற பாட்டு வரப்போகுது. ஆனா இன்னைக்கு மெமரி லாஸ் ஞாபகம் மறதி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம்.

0: பாட்டில் அவர் என்ன பாடுவார்னா, உனக்கே என்னை பிடிச்சாலும் எனக்கு அது வேணாம், என்னை நீ பிடிக்காத மாதிரி இருந்துக்கோ, நான் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி உன நான் கரெக்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு என்ன லவ் மட்டும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி பாடுவார் ஜெயம் ரவி இந்த படத்தில். சரி, படத்தை பார்த்தா தான் அந்த பாட்டோட கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். எனவே தீராத விளையாட்டு பிள்ளையிலிருந்து
1: தீராத விளையாட்டு பிள்ளை.
0: இப்போ ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன், இப்போ வந்து ஹே ஹே நான் மொத்தம் இளையராஜா ஃபேன்ஸு பார்த்தீங்களா யாராச்சும். சரி, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்றைக்கி மெமரி லாஸ் பற்றி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு பார்த்தீங்களா, அதை சொல்லியே எனக்கு மெமரி லாஸ் ஆகிப்பு. 1.5 நிமிஷம் வேறு எதாவது பேசிக்கிட்டு இருக்கு அவுட் ஆஃப் கான்டெஸ்ட் போய். இப்போது நேத்திக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், ஓகேவா. நேத்திக்கு வந்து அஜித்குமார் அவர் நடிக்கும் அந்த ரேஸ், அவர் ரேஸ்லாம் பண்ணார் இல்லையா, அதே வந்து ஒரு 1.5 மணி நேரம் டாக்குமெண்ட்ரியாக கிளாடியேட்டர் அப்படிங்கிற பேரில் டைரெக்ட் பண்ணி அதோடைய ட்ரெய்லர் லான்ச் வந்து குரேர் சென்டரில் நடந்தது. நான் தான் போனேன், நம்ம கொஞ்சம் லிசனர்ஸ்லாம் இருந்தாங்க, நான் போய் பார்த்தேன். நின்று ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு மைக்லாம் பிடிச்சி பேசிட்டு நம்ம வேலையாக தானே முடிச்சுட்டு வந்தேன். வெளில வந்துமே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தேன், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. கரெக்டாக வந்து நான் காஃபி வாங்கிட்டு திரும்பும்போது அந்த பொண்ணு இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு கடைக்கு தண்ணி வாங்குறதுக்கோ போயிட்டா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன், ஓகேவா. இதான் நடந்தது. வந்ததுக்கப்புறம் அடடா சார், கிளம்புறப்ப இந்த பொண்ணை பார்த்துட்டு பாய் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் நோட் வேறு அனுப்புகிறேன் இதில். இங்கே பாரு, நான் வந்து உனக்கு சொல்லாமே வந்துட்டேன், சாரி, நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கணும், ப்ராப்ளி நான் வேறு ஏதோ நினப்பில் வந்துட்டேன், மறந்தாப்பில் உன்ட்ட சொல்லாமல் வந்துட்டேன் நான் சொல்ல. அதுக்கு அந்த பொண்ணு என்கிட்ட ரிப்ளை பண்ணுறா, நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், அதுவே உனக்கு ஞாபகத்தில் இல்லையா. அதாவது எனக்கு இது எப்படி ஞாபகத்தில் இல்லைன்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க. இது எப்படி இப்போ சின்ன எனக்கு இது சுத்தமாக என் மெமரியிலே இல்லை. நான் வந்து அந்த பொண்ணு வந்து நின்னதும் நான் கிளம்புறேன்னு சொன்னதும் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அது நடந்திருக்கு, இந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நீங்கள் டோட்டலாக அதை மறந்துருப்பீங்க, வேறு யாராவது ஞாபகப்படுத்திருப்பாங்க. ஞாபகம் இல்லையா அவனுக்கு, நேற்று சாயங்காலம் தானே வந்து எங்கூட டீ குடிச்சிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தா நமக்கு அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு இவெண்ட் நடந்ததே ஞாபகத்தில் இருக்காது. இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா, இந்த மாதிரி ஸ்லைட்டஸ்ட் சின்ன மெமரி லாஸ் பிரச்சனையாக இருந்தாலும் அது பெருசாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். வணக்கம், நீங்கள் தான் மொதல் ஆள், பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம் சார், லக்ஷ்மி நாராயணன், சார்ஜாலேருந்து.
0: நைஸ், ம், என்ன நடந்தது?
2: சின்ன சம்பவம் இல்லை, பெரிய சம்பவமே நடந்தது.
0: சின்னதாகவே எனக்கு சொல்லுங்கள்.
2: எப்படின்னா, காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் மொதல் ஸ்டாப்ல பஸ்ல இறங்கறதுக்காக ரெடியா நிக்கிறேன். ஆனா காலேஜ் வந்தோடனே ஸ்டாப்ல இறங்காம அப்படியே நின்னுட்டே இருக்கேன், அடுத்த ஸ்டாப்ல போய்
0: இறங்கிட்டேன்.
2: மறந்துட்டேன், சாஸ்திரா ஸ்டாப்ல இறங்கறதுக்கு பதிலாக மல்லம்ல போய்
0: இறங்கிட்டேன். எவ்வளவு தூரம் ஒரு ஸ்டாப்புக்கு இன்னொரு ஸ்டாப்?
2: என்ன, ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் இருந்திருக்கும்.
0: எப்படி பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா,
2: நீங்க எந்திரிச்செல்லாம் நின்னுட்டேன் நானு, அது ஏதோ எப்படி நின்னு தெரியல, அப்படியே இறங்கவே இல்லை, படிக்கட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்கேன், இறங்கவே
0: இல்லை. இது எப்படி தெரியுமா, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சனுக்கு போவோம் நம்ம ஏதாவது ஒன்று எடுக்கிறதுக்கு, நேராக கிச்சனுக்குள்ள போனதும் மறந்துடுவோம், அந்த கணக்காக இருக்கு நீங்கள் சொல்கிறது. ஆமாம், ஓகே, அட்வைஸ், தேங்க்யூ. ஒரு பேர் என்ன கேட்டோம், ஒரு பேர் என்ன, லக்ஷ்மி நாராயணன், ஓகே. பார்த்தீங்களா, நான் மறக்கலை, நான் மறந்தாலும் சொன்னா. எனிவேஸ், 2 பாட்டு வருது, அப்படி கேட்டு முடியுங்க. திருப்பி வந்து யூஏஇ அப்டேட், மற்ற விஷயங்கள் எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, ஐ ஆம் ஆர்ஜே பிராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், அண்ட் இஸ் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கால். ஓகே,
3: back to back,

0: The nation is in danger.
1: Bro, Sardar padam paathinga?
2: Paathirukena.
1: Ippa Sardar 2 varudame.
3: Andha kootadi paya varadukulla typhoosume vandrum. Paathirukena.
1: Trailer la kuda avanga appa oda flashback la kaatranga paathinga?
2: Paathum bro. Solunga bro, enna?
1: Illa. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி ப்ரோ.
2: ஆமாண்டா, அதுக்கு என்ன
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனின் எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதா

0: தெரியுமா?
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: நான் வருவேன் மெமரி லாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால நைன்டிஸ் பாட்டு வரும் வரும் ஓகே, பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வரும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் நடுவிலே. அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்புறம் யோசிச்சேன், சே அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமே வந்துட்டேடா, மெசேஜ் போட்டேன், என்னம்மா நான் வந்து சாரி நான் வந்து சொல்லாமே வந்துட்டேன் அப்படின்னா, ஏ சொல்லிட்டு தான் வந்த, சொல்லிட்டு தான் நீ கிளம்புன, ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னா, நான் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புன, சுத்தமாக எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி பல தெருகுது. இந்த மாதிரி சின்ன மேட்டராக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெமரி லாஸ் மூலமாக ஏதாவது ஒரு சில பல சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கோம்ல, அதை சொல்லுங்களேன். வணக்கம்.
2: வணக்கம் ப்ராவோஸ்,
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: மறந்து ஞாபகம் இல்லாம மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு.
1: ஓடிட்டீங்களா? அப்புறம் பேசிடுவோம் என்ன மேட்டரோ. அப்புறம் பேர் கேட்டவா, பேர் என்ன அப்படின்னு கேட்பேன் திருப்பி, என்னத்த சொல்ல. சரி ஓகே, காதலர் தினம் படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு வருது. கம்ப்யூட்டர்னா எப்படி இருக்கும், அந்த கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் பண்ணலான்னு நம்ம நைன்டிஸ்கிட்டான நம்ம நிறையா வாட்டி கற்றுக்கிட்ட பாட்டு இந்த பாட்டு தான் இல்லை. எனவே எனவே தேகம் தேகம் இல்லை, தேவன் ஏகாம்பரம் வாய்ஸில், ஏஆரம்மனோட இசையில், ரம்பாவோட டான்ஸில் உங்களுக்காக பாட்டு வருது. காதலர் தினத்தில் ரம்பாவா இருக்காங்க

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: என்னைக்கு நீ
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
2: We'll be back after a short commercial break.
3: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
4: Hey, file பண்ணிட்டல்ல?

0: வணக்கம், வெல்கம் பேக். நான் பிராவோ, யூஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அடுத்து சூப்பராக ஒரு பாட்டு உங்களுக்காக வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் மெமரி லாஸ் சரியா. இதை பற்றி எப்போயாவது ஐ திங்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அந்த டைமில் யாரோ ஒருத்தர் சொன்ன ஞாபகத்தில் இருக்குது. அவர் வந்து ஒரு வீட்டில் டிரைவர். அவர் ஓகே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஒரு ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வரணும் போல், எல்லாம் வந்துட்டார் போல், எல்லாம் பேண்ட்லாம் போட்டு சாரி ஷர்ட்லாம் போட்டுட்டு மறந்தாப்பில் வீட்டிலேருந்து சாவியெல்லாம் பூட்டிட்டு எந்திச்சு வெளில வராராம். வந்து ஷர்ட்லாம் போட்டு டையெல்லாம் போட்டுட்டாராம், பேண்ட் போடாமல் வெளில வந்துருக்கிறாரு. இது வந்து இது என்கிட்ட இதே மாதிரி ஒரு டாபிக், இது வேறு ஏதோ ஒரு நாள் பேசும்போது, அதுவும் இப்போ ரீசெண்டாக கூட கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ப்ரீ கோவிட், கோவிட்க்கு முன்னாடி. எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு இப்படி ஒருத்தர் சொன்னார்ல, இது எப்படி கண்டுபிடிச்சார்னா, லிஃப்ட்டுக்கு வரும்போது லிஃப்ட்டில் கண்ணாடி இருக்குங்களா, அதை பார்த்து கண்டுபிடிச்சி மறுபடியும் பதட்டப்பட்டு ஓடி போய் ஐயோ பின்ல இல்லாட்டி சுற்றி இருக்கிறவங்க கண்ணு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ. ஹாய், மில்லத் பேசுகிறேன்.
0: யாருங்க மில்லத்?
1: ஞாபகம் இருக்கா இல்லையா?
0: என்ன சும்மா வாரத்துல ஒரு வாட்டி போன் மட்டும் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு
1: இல்லையான்றீங்க?
0: மறக்கல, ஆனா லைட்டா மறந்துட்டேன். சரி,
1: இன்னைக்கு
0: ஒரு நாள் விட்டுருங்க. மூணார் போனமா? மூணாருக்கு நம்ம போனமா அப்படி
1: கேட்டீங்களா?
0: ஐயோ, இப்ப வரைக்கும் உங்களுக்கு அவங்க மூணார் போன ட்ரிப் உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல?
1: சாப்பிட்டீங்களா?
0: நான் கூட நீங்க சொல்ற கதையை பார்த்தா டிஎஸ்எல்ஆர் அதுன்னு சொல்லவே நான் நினைச்சேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்ப அப்படின்னு
1: நினைச்சேன்.
0: எடுத்துட்டு ஒரு சில இவன்ஸ் வந்து சுத்தமா ஞாபகத்திலே இருக்கிறது இல்லை. காலைல கூட எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் வந்து இந்த 10 வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி தான் தீபாவளிக்கு ஊருக்கு போயிருக்கேன் சரியா. அந்த ஒரு வாட்டி எந்த வாட்டி அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எங்க அம்மாவுக்கும் ஞாபகம். 10 வருஷம் ஆச்சு நான் துபாய்க்கு வந்து, ஒரே ஒரு தீபாவளிக்கு தான் நான் ஃபேமிலி கூட இருந்திருக்கேன் சரியா. அந்த ஒரு வாட்டிங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும்ல? ஞாபகத்துலேயே இல்லை, எனக்கும் ஞாபகத்தில் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்டு வந்தானே, அப்புறம் நீங்கள்லாம் சேர்ந்துட்டு நைட்டு புஷ்வானெல்லாம் வச்சிங்களேன் நம்ம கேட்டு முன்னாடி வெடிச்சுமே, அன்றைக்கி நைட்டு மழை தூரிச்சு, அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு பையன் இருந்தானே அவன் கால் கட்டியில் சரம் வச்சு விட்டிங்களா நீங்கள் ரெண்டு பேரும், இந்த மாதிரி கதையெல்லாம் எந்த இயர்னு கேட்டால் ஞாபகத்தில் இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த நைட்டு நடந்த சம்பவம் தான் ஞாபகத்தில் இருக்குது. காலையில் நாங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், காலைல கோயிலுக்கு போனோமா இல்லையா, எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இது எப்படி ஓ இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, செலக்ட் ஆக்டிவாக மட்டும் சில பேருக்கு ஞாபகத்து இருக்கலாம், அந்த மாதிரியோ எனக்கு தெரிலப்பா. ஓகே, இன்னைக்கு 7ஆம் தேதி ஆகிப்போச்சு. நான் வேறு ஒரு மேட்டர் வேறு மறந்து வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன் சரியா. ஓகே, இதுக்கு நடுவில் பார்த்துங்க, இந்த குழந்தைங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கா? ஸோ குழந்தைங்கள வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் என்எம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அல்லாதான் அங்கே போயிடுங்க. நான் ஏன் தான் என் குழந்தைய தூக்கிட்டு அங்கே போகணும் அப்படின்னா, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்க தேவையில்ல. ஆனால் சும்மா ஒரு டெஸ்டிங்க்கு அப்பப்போ கூப்பிட்டு போகலாம்ல. ஏன்னா வந்து வெறும் 350 dirhams பேக்கேஜில் பீடியாட்ரிக் கன்சல்டேஷன், டயட்டீஷியனுடைய கன்சல்டேஷன், வைட்டமின் டி, அயன் டெஸ்ட், சிபிசி, ஓரல் இவாலுவேஷன், விஷன் டெஸ்ட், ஸ்கூல் பேகுடைய போஸ்டர் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து வெறும் 350 பண்ணுறாங்க. கால் தம் அட் 800-6624 இல்லைனா 0508-99-8018 அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Oru kutti commercial break kappuram sandhikkalam. Stay tuned. Here we go.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply. Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by
3: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் வீடுகளின் விலைகள் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் கடந்த 5.5 ஆண்டுகளில் முதன்முறையாக ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் சரிவை சந்தித்துள்ளன. நீண்ட காலமாக வலுவான விற்பனை மற்றும் விலை உயர்வு நிலவி வந்த நிலையில் துபாய் ரியல் எஸ்டேட் சந்தை தற்போது மந்தமடைந்து வருவதற்கான அறிகுறியாக இது பார்க்கப்படுகின்றது. 2026 ஆகஸ்டில் துபாயில் குடியிருப்பு வீடுகளின் சராசரி விற்பனை விலை ஒரு சதுர அடிக்கு 1636% இருந்தது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது 1.7% குறைவு ஆகும். அதேபோல் சமீபத்தைய 3 மாத காலத்திலும் வீட்டு விலைகள் 1.3%
2: சரிந்துள்ளன.
3: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1355 உயர்ந்தது. வெள்ளத்தில் சிக்கிய 4996 பேர் தொடர்ந்தும் காணாமற் போயுள்ளனர். இதில் 589 பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர். பெருவெள்ளத்தில் சிக்கிய 13396 பேரை இதுவரை மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஓமன் முசந்தம் ஆளுநரகத்தின் வடமேற்கு பகுதியில் சுமார் 2 கடல் மைல் தொலைவில் சவுதி கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பலான சிதர் மீது ஏவுகணை போன்ற ஒரு பொருள் தாக்கியதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக ஓமன் கடற்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்த 25 பணியாளர்களுக்கு தேவையான தளபாட உதவிகளை ஓமன் ராயல் கடற்படை கப்பல் வழங்கியது. இதில் 16 பேர் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் 2 கப்பல் பணியாளர்கள் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உண்டு என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற பதிலுரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். அத்துடன் சமூக வலைதளங்களில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவதை நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொள்கின்றது என்றும் மு வீரபாண்டியன் தெரிவித்தார். டெல்லியில் 6-மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததற்கு பழுதுபார்க்கும் பணியின் போது தண்ணீர் தேங்கி இருந்ததே காரணம் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். டெல்லியில் சத்தியநிகேதன் பகுதியில் ஆண் மாணவர்களுக்கான தனியார் விடுதியாக செயற்பட்டு வந்த 6-மாடி கட்டடம் ஒன்று நேற்று மதியம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர். விபத்து நிகழ்ந்த இடத்தை நேற்றும் இன்றும் நேரில் பார்வையிட்ட முதல்வர் ரேகா குப்தா மீட்பு பணிகளை கண்காணித்தார். கட்டிட உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமையினால் தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அமைப்புகளின் ஒன்றியத்தின் அழைப்பாளர் துலார குணதிலக மற்றும் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியான சாந்த ஜாதிலக ஆகியோரால் உயர்நீதிமன்றத்தில் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று ஹாங்காங் மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டி 6:30 துபாய் DICS மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. மகளிருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் குழு ஏ யில் இந்திய மகளிரணி முதலிடத்திலும் பாகிஸ்தான் மகளிரணி 2வது இடத்திலும் உள்ளது. குழு பி யில் இலங்கை மகளிரணி முதலிடத்திலும் பங்களாதேஷ் மகளிரணி 2வது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: 89.4. You are listening to 89.4 Tamil FM. FM.
6: Star of the month.
7: Singer Hariharan.

0: அறிந்தால்
1: back to back
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
1: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
2: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
0: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
1: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு யாரு, நம்ம சூர்யா?

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner.

0: வெல்கம் பேக். இன்னைக்கு மெமரி லாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். மெமரி லாஸ்ங்கிறது பெரிய பிரச்சனை தான். இது வந்து சின்ன வயசுல எப்படின்னா, மேக்ஸ் எக்ஸாம் அப்போ எங்க அம்மா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவை சொல்லிடுவேன், வெண்டக்காய் பொரியல், வெண்டக்காய் குழம்பு வைங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு காலையில வந்து வல்லார கீரை சமைச்சு சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் இப்பவுமே போனேன். ஸோ அதெல்லாம் பண்ணி கூட நான் மேக்ஸ்ல அவ்வளவு நல்ல மார்க் வாங்கல. Okay, anyways, welcome back. This is your boy Vijay Antony on 89.4 Tamil FM, number radio, number music. This is the evening kadak. இதே மாதிரி மெமரி, அதாவது ஞாபக மருதி மூலமா நடந்த ஏதாவது சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தா எனக்கு சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம்
1: ஆண்டனி சார், சௌக்கியங்களா?
0: நல்லா நல்லா இருக்கேனுங்க, நல்லா இருக்கேனுங்க. சொல்லுங்க.
1: ஒரு செமஸ்டர்ல வந்து ஒரு எக்ஸாம் சப்ஜெக்ட் வந்து மாத்தி படிச்சுட்டு போயிட்டு அங்க போன அந்த பஸ்ல போகும்போது மீட் பண்ணுவோம் இல்லைங்களா பசங்களா, அப்ப அவனுக்கு சொல்லி நான் மேக்ஸ் படிச்சுப்பேன், அவனுக்கு பிசிக்ஸ் படிச்சுப்பேன், அந்த மாதிரி.
0: இது வந்து ஞாபக மறதி கிடையாது, இது வந்து கவனக்குறைவு, சொல் பேச்சு கேளாமை. புரியுதா? புரியுதா? சொல்லுங்க.
1: அப்புறம் அங்க போயிட்டு எக்ஸாம் காலுக்குள்ள போறது வரைக்குமே வந்து அந்த சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டுங்க. அப்புறம் ஃபுல்லா படிச்சுட்டு போயிட்டு பார்டர் பாஸ் ஆனங்க.
0: என்ன எக்ஸாம் அது? ஆக்சுவலி
1: இது மேக்ஸ் பிசிக்ஸ் தாங்க.
0: இது எப்போ ஸ்கூல் படிக்கிறப்போவா?
1: இல்ல இல்ல, காலேஜ்லங்க.
0: மேக்ஸ் பிசிக்ஸ் எப்படி, என்ன படிச்சீங்க நீங்க?
1: டிப்ளமோ.
0: ஓகே. அப்புறம் சரி, ஆக்சுவலி என்ன படிச்சிட்டு போனீங்க?
1: நான் படிச்சிட்டு போனது மேக்ஸ்ங்க.
0: வந்தது பிசிக்ஸ். பாவி, எப்படி இருந்தது? எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு அதான் எக்ஸாம், அது நான் படிச்சது எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லி?
1: எனக்கு சீக்கிரமா படிச்சிருவேன்.
0: நினைக்கிறேன் போட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக கால் வரும், வவுச்சர் எங்கேயும் போகாது, இல்லாட்டி நானே சொந்த சம்பளத்தில் அந்த 500 போட்டு கொடுக்குறேன். என்ன, புரியுதா? பப்ளிக்கா என்கிட்ட கேட்குறாங்க இப்படி. டே, ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? பாடுறா இவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குடா. டே, வெளில உட்காந்து ரேடியோ கேட்குறவனுங்களே, எங்கள் ஆஃபீஸில் தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வவுச்சரை கொடுங்கடா. வா சாமி, அது எப்படின்னா, இந்த கான்டெஸ்ட் நிறைய இடத்துல நடக்குதா?

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: டேய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
3: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax.

0: வெல்கம் பேக். நான் தான் புரட்சி தளபதி விஷால் பேசுறேன். வெல்கம் பேக் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கலக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் மெமரி லாஸ். ஞாபக மறதி ஒரு தேசிய வியாதி. இது நான் சொல்ல, யார் சொன்னா சொல்லுங்க பாப்போம். மறந்துருக்குமே, எனக்கும் மறந்துருச்சு. ஆனால் ஒரு செம்ம டைலாக், பவர்ஃபுல்லான ஒரு டைலாக். படார்னு பேசும்போது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஞாபகத்துக்கு வரதே பெரிய விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபகத்துக்கு வந்தும் வராமல் அறகுறையாக இருக்கிற, இல்லாட்டி டோட்டலாக மறந்து போன ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஞாபகத்துக்கு வந்தது? நான் எனக்கு ஃபோன் அடிங்க, ஃபோன் அடிச்சிட்டார் ஒருத்தர். வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, ஃபைரோஸ் ஃப்ரம் துபாய்.
0: ஃபைரோஸ், யூ டெல் மீ மேன், வாட் ஹேப்பன்?
1: ஆக்சுவலாக இன்னைக்கு வரைக்குமே ஒரு புரியாத புதிராக இருக்கிற ஒரு இது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரமதானுக்கு வந்து சாப்பிட வராங்கன்னு சொல்லிட்டு மட்டன் வாங்குறதுக்காக கிராமத்துக்கு போக சொல்லி சொன்னாங்க எங்க வீட்டுல.
0: இது எப்ப நடந்தது? சம்பவம் நடந்த இயர்
1: 1997.
0: எனக்கு 4 வயசு 3 வயசு. சொல்லுங்க சொல்லுங்க.
1: காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஏன்னா நான் இருக்கிறதே டவுனு, கிராமத்துல போய் வாங்கினா கொஞ்சம் மட்டன் நல்லாவும் இருக்கும் கம்மியாவும் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கணுமே சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. முதல் நாள் நைட்டு
0: சரி,
1: ஃப்ரெண்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டு ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னால் ஒரு 3 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுனா நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு
0: சொன்னேன். விடிய காத்தால 3 மணிக்கு?
1: ஆமாம், ஏன்னா அங்கே ரமதான்னாக்கா முன்னாடியே எல்லாமே.
0: ஆ, புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகே, போய் படுத்துட்டீங்க, ஃப்ரெண்டை எழுப்பிவிட சொல்லிட்டீங்க, அப்புறம்?
1: ஃப்ரெண்டை எழுப்பிவிட சொல்லிட்டேன். எழுப்பிவிட சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது எங்கள் பாட்டி வந்து என்னை எழுப்பி விடுறாங்க.
0: ஆ, உங்கள்
1: எந்திரிப்பா எந்திரிப்பா தொழுகிக்கு நேரமாச்சு அப்படின்னு.
0: சரி,
1: நான் எந்திரிக்கிறேன், எங்க வீட்டுல எந்திரிக்கிறேன் நானு.
0: ஃப்ரெண்டு என்ன சொல்லுங்க சொல்லுங்க, ஃபுல்லா நடந்தது சொல்லுங்க. எப்படி
1: என் ஃப்ரெண்டு எழுப்பி விட்டுருக்கான், நான் போய் மட்டனை வாங்கிட்டு டூ வீலர்ல அங்கிருந்து 25 கிலோமீட்டர்ஸ் வண்டியில வந்து வீட்டுல கொடுத்துட்டு வீட்டுல படுத்துருக்கேன். அந்த எடைப்பட்ட ஒரு கேப் இருக்குங்கல்ல, அந்த ஊர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி, அந்த ரோடே வந்து ரொம்ப மோசமான ரோடு. அந்த ரோட்ல நான் எப்படி ஓட்டிட்டு வந்தேன், எப்ப எந்திரிச்சேன், எப்ப போய் மட்டன் வாங்கினேன்,
0: எதுவுமே ஞாபகத்துல இல்ல.
1: எதுவுமே என்னை எழுப்பி விட்டப்போ தொழிலுக்கு நேரமாச்சு எந்திரிக்கிறாங்க. ஐயா, நான் மட்டன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருப்ப
0: எந்திரிக்கிறேன்.
1: மட்டன் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு நான் டூ வீலர்ல சில்வர் பிளஸ் வண்டி வச்சிருந்தேன். சில்வர் பிளஸ்ல ஊருக்கு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுல போய் மட்டனை கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுல நான் படுத்து.
0: இல்ல, எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட், இன்னுமே ஒரு குட்டி டவுட் என்னன்னா, தொழுகைக்கான நேரம் வந்து காலங்காத்தால இருக்கும், அதாவது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி, கரெக்டுங்களா?
1: அது வந்து இங்க, அங்க வந்து ஊர்ல வந்து 10 மணிக்கு.
0: ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருந்திருக்கும். இது எப்படி, நான் எப்படி இங்க வந்தேன், நான் எப்படி வந்து, யார் நீங்க, நான் யாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சா கொஞ்ச நேரத்துல?
1: சாதாரணமாவே நமக்கு ஒரு ஒரு ஒரு வண்டி ஓட்டிட்டு போறோம், ஒரு இடத்துல நம்ம கிராஸ் பண்ணிருப்போம், இந்த இடத்துல இருந்து இப்ப எப்படி வந்தோம்னு நமக்கு சில நேரத்துக்கு தெரியாம இருக்கும்ல. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்க சான்சஸ் கண்டிப்பா இருக்கும்.
0: இல்ல, எனக்கு இவ்வளவு மறந்தது இல்ல, பட்
1: ஒரு ஒரு வண்டி இப்ப ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம இந்த ரோடு கிராஸ் பண்ணாம அந்த ரோடு கிராஸ் பண்ணமா நமக்கு தெரியாம இருக்கும்.
0: அது இருக்கும், அது இருக்கும, அது இருக்கும்.
1: அதே மாதிரி இடைப்பட்ட கேப்ல உள்ளது வந்து அந்த சுத்தமா அந்த கேப் எந்திரிச்சத்துல இருந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே அது எனக்கு வந்து, நான் எப்படி வந்தேன், எப்படி கிராஸ் பண்ணேன், அந்த ரோடு எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ரோடு.
0: எந்த ஊரு ஆக்சுவலி நீங்க சொல்றது? எந்த ஊர் நீங்க ஆக்சுவலி சொல்றது?
1: கும்பகோணம்.
0: சரி, கும்பகோணத்துக்கு போனமா ஒரு டிகிரி, ஒரு டிகிரி காப்பியை குடிச்சோமா மட்டனை வாங்கினோமான் இல்லாம. ஓகே, தேங்க்யூ ஃபைரோஸ். இப்படிதான் வந்து பல விஷயங்கள் மறந்து போயிருது. ரெகுலரா நம்ம மறந்து போற மெயின் விஷயம் என்னன்னா, வண்டியை பார்க்கிங்ல, மால் பார்க்கிங்ல போட்டு அப்புறமா தேடுறதான். தட் இஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ரெகுலர்லி. எனிவேஸ், இப்போ வந்து அலாக்கல் லோவா வருது, கேட்டு முடிங்க. நான் எப்படாவோ எலசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் The evening kadak sai varar siya kutta varar.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4 ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: அன்பாருக்கும் என் தங்கமே கத்து இருக்கு என் சொல்லமே யாரு இப்ப லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம். போடு தட் இஸ் த எனர்ஜி வி வாண்ட். ஹூ இஸ் ஆன்லைன்?
1: இப்ராஹிம்.
0: கரெக்டா, இன்னைக்கு நான் பேசின எல்லாருமே வந்து ரிப்பீட்டட் காலர்ஸ் தான். எல்லாம் ரெண்டு மூணு வாட்டி பேசினவங்க. நீங்களும் எனக்கு ரெகுலரா கால் பண்றவர் கரெக்டா?
1: ஆமா கரெக்ட்.
0: சரி இப்ராஹிம், யூ ஆர் தி ஃபைனல் காலர் ஆஃப் தி ஷோ. என்ன மறந்தீங்க சொல்லுங்க.
1: மறந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஃளைட் டைமிங் மறந்துட்டேன்.
0: ஃளைட் டைமிங் மறக்கிறது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து மறதி மட்டும் கிடையாது, அது கவனக்குறைவு, சொல் பேச்சு கேளாமை, நரம்பு தளர்ச்சி.
1: பொறுப்பையும் சேர்த்து மறந்துட்டேன்.
0: பொறுப்பு என்ன? என்ன பொறுப்பு உங்களுக்கு? என்ன
1: கல்யாணம் புதுசுல ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து வெல்ல பாக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணி இவானின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அபுதாபியில ஏர்போர்ட்டுக்கு கூட்டு
0: போயிட்டேன்.
1: அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கூட்டு போய் அங்க போய் பாத்துட்டு திடீர்னு எல்லாத்தையும் கவுண்டர்ல போய் செக்இன் கவுண்டர்ல போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் திரும்ப போன வேகத்துல ரிட்டர்ன் வந்துட்டேன்.
0: சரி,
1: போனது என்னன்னு எனக்கும் புரியல. என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா,
0: 5:30 கோபால் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு பாவம். அப்புறம் என்ன நீங்க திரும்ப டக்குன்னு இன்னொரு டிக்கெட் போட்டு கூட்டு போனீங்களா?
1: அதுக்கப்புறம் அடுத்த டிக்கெட் போட்டு அடுத்து 20 நாள் கழிச்சு இன்னொரு டிக்கெட் போட்டு போயிட்டோம்.
0: 20 நாள்? ஆனா அந்த 20 நாள் அந்த இடைப்பட்ட கேப் எப்படி இருந்தது உங்களுக்கு? அவங்களோட திட்டினாங்களா உங்களை?
1: திட்டல. அதனாலதான் வந்து அன்னைக்கே என்ன பண்ணிட்டேன், அங்க போய் நான் போய் ஹோட்டல் ஸ்டேகேஷன் அம்மா நான் பிளான் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குயின் எலிசபெத்ல புக் பண்ணிட்டு அப்படியே இங்க
0: வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டீங்க.
1: ஆமா, அந்த வீக்கெண்ட் அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு.
0: கல்யாணம்
1: உங்களுக்கு கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியாது.
0: என்னன்னு
1: இன்னொரு விஷயம், என் கூட என் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வந்து பாகிஸ்தானி, நான் தமிழ் ஸ்பீக்கர். பட் ஆனா அவர் ஒரே ஒரு விஷயத்த நம்ம தமிழ் எஃப்எம் மூலமா கத்துக்கிட்டாரு தமிழ்ல.
0: என்னன்னு
1: அதை மட்டும் நான் சொல்ல சொல்றேன்.
0: கொடுங்க கொடுங்க கொடுங்க. பாட்டு வேணுமா கேளுங்க. தமிழ் பாட்டுலாம் கேப்பாரமா? ஒற்றுமை ஒற்றுமைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு போடுமே, ஏதாவது இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, கை வேற இருக்குதே. இப்ப வந்து ஒரு பாகிஸ்தானி நண்பர்கிட்ட பேசிட்டோம், இந்தியா பாகிஸ்தான் ஒற்றுமை என்னடா பாட்டு? ஏங்க ஒற்றுமைக்கு ஏத்த மாதிரி அது பாட்டு இருக்குங்க, எனக்கு தெரியுங்க. ஆனா டக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. தாயின் மணிக்குடி சொல்லு ஜெயஹிந்தும் போட முடியாது. போடலாம், நல்ல பாட்டு தான். ஆனா இந்த நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? இருக்கணும், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. உங்களுக்கு இந்நேரம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். நீங்கள் என் இடத்துல உட்காந்தா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது, நான் உங்கள் இடத்துல இருந்தால் எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும். இதான் மேட்ரு. ஒற்றுமை இருங்க, வேற ஒரு காலர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு. ஏங்க எதா இருக்கா ஒற்றுமைக்கு ஏற்ற மாதிரி எதாவது பாட்டு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஹலோ. ஆ ஹலோ. ஒற்றுமைக்கு ஏற்ற மாதிரி பாட்டு இருக்கா? ஒற்றுமைன்னு சொல்கிற மாதிரி எதாவது பாட்டு, அந்த அந்த மீனிங்கில் எதாவது பாட்டு தான் இருக்குது தமிழில்?
2: ஃப்ரெண்டு தானே சார்.
0: ஆ, முஸ்தபா முஸ்தபா. ஆமாம்
2: ஆமாம்.
0: என்ன சொன்னீங்க?
2: இல்ல சார், டைமிங் கரெக்டான டைமிங்ல கால் இது பேசிட்டு இருக்கீங்க, அந்த டைம் அப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆ
0: நீங்க தானா அது கரெக்டா இதே டைம்ல ஷோ பண்ண சொல்லிட்டு இருந்தீங்களா? அதுவா? சரி சரி சரி. உங்க பேர் சொல்லுங்க.
2: துரை சார்.
0: துரை, ஓகே தேங்க்ஸ் துரை. தேங்க்யூ துரை சொன்னார் நேற்றுக்கு இதே டைமில் ஷோ பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகிறோம், கேட்டு ஜாலியாக போவோம் அப்படின்னாங்க. ஐம் வெரி ஹாப்பி. பட் எனிவேஸ் பாட்டு கொஞ்சமாக தான் வரும், ஆனால் மனசுலேருந்து அன்பு நிறைய வரும். நான் தான் பிராபு, அண்ட் திஸ் இஸ்
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasathottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஆலோசகர் பணி நியமனம் தொடர்பான அரசாணையை வெளியிட அஞ்சுவது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி என்பவரை தனது ஆலோசகராக அமர்த்தி அவருக்கு அரசு வாகனம், காவல்துறை பாதுகாப்பு மற்றும் தலைமைச் செயலகத்திலேயே தனி அலுவலகம் என அரசு அதிகாரத்தை வாரி வழங்கியுள்ளார். இந்த நியமனம் குறித்த அரசாணையை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டால் முன்னுக்கு பின் முரணான பதில்களை வழங்கி உண்மையை மூடி மறைக்கின்றது திரு ஜோசப் விஜய் அரசு என்று அவர் விமர்சித்துள்ளார். இது அரசின் வெளிப்படைத்தன்மையற்ற போக்கை அம்பலப்படுத்துவதோடு அதன் பின்னணியில் உள்ள முறைகேடுகளை மறைக்கும் முயற்சியாகும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கொச்சியில் இருந்து அபுதாபி நோக்கி வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போயிங் 737 விமானம் விமான பயணத்தின் நடுவே மீண்டும் கொச்சிக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. IX-415 என்ற இந்த விமானத்தில் விமான குழுவினர் இயந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறை கண்டறிந்ததை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. விமானம் பாதுகாப்பாக மீண்டும் கொச்சி விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் புறப்பட்டு சுமார் 50 நிமிடங்களுக்கு பிறகு 36,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது முதல் என்ஜினின் எண்ணெய் அளவு வேகமாக குறைந்து வருவதை விமான குழுவினர் அவதானித்தனர். இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானத்தை மீண்டும் கொச்சி விமான நிலையத்திற்கு திருப்ப முடிவு செய்யப்பட்டது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் மெட்ரோ பேருந்து சேவையை மேல் மாகாணத்துக்கு அப்பால் விரிவுபடுத்தி காலி, கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கும் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று கடவத்தை மெட்ரோ டிப்போ முனையத்தின் செயற்பாடுகளை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். இம்மாதத்துக்குள் மெட்ரோ பேருந்து சேவையின் பேருந்துகளின் எண்ணிக்கையை 122 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் 50 பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அமீரக செய்திகள்.
3: வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் வர்த்தகமும் முதலீடும் மிகவும் சக்தி வாய்ந்த கருவிகளாக உள்ளன என்று அமீரக வெளிநாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் தானி பின் அகமது அல் ஜயோதி தெரிவித்தார். உலகளவில் வர்த்தக தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் அதிகரித்து வரும் நிலையில் அமீரகம் தொடர்ந்து புதிய வர்த்தக மற்றும் முதலீட்டு பாலங்களை உருவாக்கி வருகின்றது என்று அவர் கூறினார். நாடுகளுக்கிடையேயான வர்த்தக உறவுகள் மற்றும் முதலீடுகளை வலுப்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல அமீரகம் உறுதியாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் சமூக வலைதளங்களின் அல்கோரிதம்களை பயனர்கள் விரும்பினால் முடக்கிக் கொள்ளும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. இதற்கான வரைவு சட்ட மசோதா இந்த வாரம் முன்வைக்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் உலகின் முதல் சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் அனிகா வெல்ஸ் புதிய டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டங்கள் மூலம் சமூக வலைதள நிறுவனங்கள் சில அடிப்படை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: 2027 ஆண்டு ICC கிரிக்கெட் உலகக்கோப்பைக்கான இங்கிலாந்து அணியில் வைட் பால் பயிற்சி குழுவில் கெவின் பீட்டர்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். 46 வயதான கெவின் பீட்டர்சன் சிறப்பு ஆலோசகராக அணியுடன் இணைகின்றார். இலங்கைக்கு எதிராக நடைபெறவுள்ள T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளில் இருந்து அவர் தனது புதிய பொறுப்பை தொடங்கவுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இங்கிலாந்து மேற்கொள்ளும் சுற்றுப்பயணங்களிலும் பீட்டர்சன் அணியுடன் பணியாற்றுவார். அதன் பின்னர் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான சொந்த மண்ணில் நடைபெறும் தொடர்களிலும் 50 உலகக்கோப்பையிலும் அவர் அணியுடன் இணைந்து செயற்படுவார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
4: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nano US la kuda. Adhe FM da.

0: the evening, Karak.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: சுவாசு. The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டு
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro, என்ன?
1: இல்ல. அந்த தேசத்ரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குது bro.
2: ஆமாண்டா. அதுக்கு என்ன?
1: ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே. ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ்ஜே சூர்யா நடிப்பில், பிஎஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சிஎஸ் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: செழித்தையும் தமிழை ஒளியே.

0: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

ஓகே, வெல்கம் பேக். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணி, சத்தியமாகவே 6 மணி தான். நான் தூங்க போனதே 6 மணிக்கு தான். ஆனால் எத்தனை மணிக்கு லேட்டாக தூங்கினாலும் சரி, நம்ம கண்டிப்பாக வந்து ஃபோனை நோண்டின் தான் தூங்குவோம், அது தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா, ஆனால் என்ன பண்ணேன், சாம் கொஞ்சம் நேரம் ஏதாவது பார்ப்போமேனு சொல்லிட்டு நான் வந்து நிறைய காஃபி குடிப்பேன். எனக்கு வந்து விதவிதமாக காஃபி எங்கே இருக்குது, வித்தியாச வித்தியாசமாக காஃபி ஷாப் எங்கே இருக்குது, அங்கே விதவிதமான எனக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி காஃபிலாம் ரொம்ப பிடிக்கும். அதிகபட்சமாக நான் காஃபி எவ்வளோ இருந்தாலும் செலவு பண்ணி ஒரு கப் வந்து 350 தரம் வரைக்கும் குடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஹாபி. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வந்து விதவிதமான காஃபி எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து தேடலாம் இல்லை, நான் இதை பற்றி தான் யோசிப்பேன், இதை பற்றி தான் தேடுறேன் அப்படிங்கிறதுனால அது வந்துக்கிட்டே இருக்கும் ஃபீல்டில். நான் இப்போது ஆரஞ்சு பவுண்ட் கேக் லாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்டே ஒன்று குடித்தேன். எங்கன்னா வந்து ஆழ்வார்பேட்டில் சென்னையில். எனக்கு பயங்கர ஆச்சரியம் அப்படி, என்னடா சென்னை இப்படி டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க, காஃபி ஷாப்லாம் எப்படின்னா பயங்கர ஏஸ்திரிக்கா. அதாவது இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் பார்ப்பீங்களே, இந்த ஜப்பான் சைடு சைனா சைட்லாம் இருக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க, அது அப்படியே பார்க்க அழகாக இருக்கும். ஏய் என்னடா நம்ம ஊரில் இதெல்லாம் இல்லையே, நம்ம ஊரில் இருக்குது, நம்ம ஊருக்காரன்தான் வெளிநாட்டுக்கு போய் வீடியோ போடுறான் அப்படிங்கிறதுனால நம்ம ஊருக்காரனுக்கு நம்ம ஊர் கடையை பற்றி பெருசாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சென்னையில் இல்லை, இங்கே தான் இருக்கேன், நான் பார்த்ததே இல்லை எப்படி இதெல்லாம். சரி,

ஸோ இந்த அரபிக்கா வந்து ஸ்மூத்தாக ஸ்வீட்டாக கொஞ்சம் அரோமேட்டிக்காக கொஞ்சம் வந்து ஃப்ரூட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹையர் குவாலிட்டி இது. அதுக்கப்புறம் ரொபஸ்டா, அந்த எஸ்ப்ரெஸோலாம் குடிப்போம்லாம், அதெல்லாம் வந்து ரொபஸ்டா, அதாவது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமான காஃபி கொட்டை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லிபாரிக்கான்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது, கொஞ்சம் ரேரு. ஓகே. இந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமா? யாராவது காஃபி பீன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்கல அப்படின்னா கூட இந்த ப்ரூ டப்பா எடுத்தீங்கன்னா அதில் காஃபி பீன்ஸோட படம்லாம் போட்டிருப்பாங்க. அது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு காஃபி கப், ஐ மீன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்தாலும் அதிலே வந்து போட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் போல் லிபாரிக்கா. எக்ஸல்ஸாகவும் வந்து இது லிபாரிக்காவோட இன்னொரு டைப்பாக, சரியா? கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் இது வந்து இந்த ரொபஸ்டாவோட காஃபி பீன்ஸோட சேர்த்து போட்டு அரைப்பாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் என்ன பண்ணேன், நீங்கள் எந்த காஃபி ஷாப் போனாலும் மெஜாரிட்டி ஒரு அஞ்சாறு வகையான காஃபி தான் நீங்கள் பார்ப்பீங்க, குடிச்சிருப்பீங்க. அதிகபட்சமாக நீங்கள் என்ன குடிச்சிருப்பீங்க, கேப்புச்சினோ குடிச்சிருப்பீங்க, கேஃபே லாட்டே குடிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பிளாக் காஃபி, அமெரிக்கானோ, பிளாக் காஃபி தான் அமெரிக்கானோ குடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து மோக்கான்னு ஒன்று இருக்குது, கோட்டாடோன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எஸ்ப்ரெஸோ, சிங்கிள் எஸ்ப்ரெஸோ, டபுள் எஸ்ப்ரெஸோ, இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். இப்போ காஃபிக்கு ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாக காஃபியில் பால் ஊற்றி குடிக்கிறது தான் வந்து வழக்கம். பிளாக் காஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க அமெரிக்கானோ குடிக்கலாம். அதே வந்து கொஞ்சம் திக்காக குடிச்சதுமே கண்ணு ஓப்பன் ஆகணுடா தம்பே அப்படின்னீங்கன்னா எஸ்ப்ரெஸோ, டபுள் எஸ்ப்ரெஸோலாம் குடிக்கலாம். இப்போ சரியாக தூங்கலை அப்படின்னா சில பேர் காலையிலே இதெல்லாம் போட்டு குடிப்பாங்க, கரெக்டாக? இதில் வந்து V60 அப்புறம் கெமெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வகை இருக்குது. அதை பற்றி படிச்சிருக்கீங்களா? ஐ மீன் படிக்கலாம் வேணாம், எந்த காஃபி ஷாப் போனாலுமே இந்த V60 கெமெக்ஸ்ன்னு ரெண்டு இருக்கும். காஃபி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அதை குடிச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த V60 வந்து நாலு, ஐ மீன் போர் ஓவர், இந்த வகையான காஃபிக்கு பேர் வந்து, ஐ மீன் இந்த வகையான காஃபியை மேக் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் வந்து போர் ஓவர் அப்படின்னாங்க. போர் ஓவர்னால் என்ன, மேலே ஊற்றுறதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். உண்மையாகவே இந்த காஃபியை மேலே ஊற்றி தான் பண்ணுவாங்களே, ஆனால் எது மேலன்றதான் மெயின். இப்போ ஜென்ரலாக அதாவது இவ்வளோ கிராம் காஃபி தூளுக்கு, அதாவது காஃபி பீன்ஸ் வந்து இவ்வளோ கிராம் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி, அதுக்குன்னு கிரைண்டர்லாம் இருக்கும், கிரைண்டரை கையில் நீங்கள் சுற்றிக்கலாம். அது வந்து இத்தனை ml தண்ணி, அதுவும் இத்தனை ஃபாரன்ஹைட் ஆர் செல்சியஸ் சூடில் இருக்கணுன்றதெல்லாம் கணக்கு, அப்போ தான் அந்த டேஸ்ட் வருமா. பயங்கரமாக காஃபி குடிக்கிறவங்களாம் இதெல்லாம் பேசிக்கிறாங்க, டே எப்பட்றா இந்த காஃபி இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி இவ்வளோ இருக்கா அப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று பண்ணுங்கள், நான் காஃபி பற்றி இப்போ நிறைய சொல்கிறேன், சரியா? இந்த போர் ஓவர்னா V60, ஓகே, கொஞ்சம் க்ளீனாக பிரைட்டாக இருக்கும். கெமெக்ஸ்னால் வந்து அதுவும் கொஞ்சம் ஸ்மூதாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அப்புறம் கலிட்டா வேவ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஆரிகாமின்னு இன்னொன்று இருக்குது, நாலு தான் எனக்கு தெரிஞ்ச. V60 அண்ட் கெமெக்ஸ் தான் ரொம்ப நார்மலாக இந்த கேப்புச்சினோ அமெரிக்கானோ மாதிரி கொஞ்சம் காமன் போர் ஓவர்லேயே. இப்போ வந்து மீதி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், வந்து சொல்கிறேன். எனக்கு இப்போ திடீர்னு பார்த்தா கிரவுண்ட் காஃபி வேர்சஸ் இன்ஸ்டன்ட் காஃபி அப்படிங்கிற மாதிரி நிறைய படிச்சுட்டு இருந்தேன். சரி, இதை பற்றி சொல்லி தானே ஆகணும், அப்புறம் எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா? நான் இப்போ வந்து ஆக்சுவலி எந்த லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னா, பாலி இருக்குல்ல, பாலியில் வந்து பரிஸ்டாக்கு கோர்ஸ் படிக்கலாம் போல். நம்ம வந்து பரிஸ்டாக்கு போய், பாலி போய் பரிஸ்டா படிக்கலாம், அந்த கோர்ஸ் படிக்கலான்ற லெவலுக்கு நான் இப்போ யோசிச்சுன்னு பார்ப்போம் எங்கே போகுது அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை? ஓகே, இப்போ வந்து பாட்டு பிரேக்கப் சாங் வருது உங்களுக்கு, கேட்டு முடியுங்க.

0: the evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: தமிழ் 89.4
2: போடு.

This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

யாருக்கெல்லாம் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் காலங்காலத்தில் எழுந்த உடனே வந்து ஒரு கப் ஆஃப் காஃபியோட உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, ஜஸ்ட் லைக் மீ, இன்றைக்கி வந்து காஃபி பற்றி ஓரளவுக்கு நான் படித்தது தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்டாக ரீசெண்டாக சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறமா நிறைய காஃபி ஷாப்ஸ், புது புது காஃபி ஷாப்ஸ், அதுவும் மெயினாக அந்த ஆழ்வார்பேட்டை சைடு, அங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிதம் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி இருக்கும், ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பிளேஸ் ஐ வெண்ட். ஓகே, எனிவேஸ் கமிங் பேக், இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளாம் எப்படி காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து இன்ஸ்டன்ட் காஃபி நமக்கு ஃபேவரட்டாக இருக்கிற நிறைய ப்ராண்டில் வந்து விற்கிது. கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்துகிட்டு வருவீங்க, தண்ணி சூடு பண்ணுவீங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ளே போடுவீங்க, சர்க்கரை எடுத்து போடுவீங்க, கலப்பீங்க, கொடுப்பீங்க, அவ்வளோதான். இது கரெக்டு, இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபியுடைய மெத்தட். ஆனால் காஃபிலே வந்து நாலு டைப் ஆஃப் காஃபி பீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அரேபிக்கா, ரொபஸ்டா, அதுக்கப்புறம் வந்து லிபாரிக்கா, எக்ஸல்ஸா. கரெக்டாக, ஆனால் அந்த அரேபிக்காவும் ரொபஸ்டாவும் அந்த காஃபி பீன்லேருந்து வர காஃபியை தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம். காஃபி ஷாப் போனாலும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த அரேபிக்கா ரொபஸ்டா, அப்புறம் அரேபிக்கா ரொபஸ்டாவுடைய பிளெண்டு, இதுதான் அதிகமாக நம்ம குடிக்கிறோம். நடுநடுவில் வந்து இந்த லிபாரிக்காவை கலந்து விடுவாங்க போல. ஆனால் ரொம்ப ரேர், மற்ற ரெண்டு பீனும் கிடைக்காதுன்னு சொல்ல வரல, வெரி வெரி ரேர். அப்படி கிடைச்சாலுமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட். ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தா என்னடா இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படி என்னன்னு பார்த்தா, காஃபி அந்த காஃபியை எப்படி மேக் பண்ணுறோமோ அதில் தான் வித்தியாசம். காஃபி ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, நம்ம குடித்தா ஏ நல்லாயிருக்குப்பா. காஃபிக்கும் டீக்கும் வித்தியாசம் சொல்ல தெரியும் நம்ம நாக்குக்கு, ஆனால் ஜென்ரலாக வரோம் ஒரு கப்பு காஃபி குடிக்கிறோம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் அந்த காஃபியை எப்படி நம்ம பண்ணுறோமோ அங்கே தான் வந்து தேர் இஸ் டிஃப்ரென்ஸ். இப்போ இன் ஜென்ரல் சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான, அதாவது நம்ம டேஸ்ட் எப்படி, அதாவது ஒரு சில பேருக்கு எப்படின்னா காஃபியில் சக்கரை ஜாஸ்தி போட்டு குடிக்க பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சக்கரையே போடாமல், நான் சக்கரை போட மாட்டேன். ஸோ ஒரு சில பேருக்கு எப்படின்னா காஃபி டேஸ்ட் வந்து ஜென்ரலாகவே கசக்கரை டேஸ்ட்டு தான் காஃபியுடைய டேஸ்ட்டு, அதில் லைட்டாக சுகர் கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டு கசக்காத மாதிரி அப்படியே போட்டு குடிப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அப்படி தானே குடிக்கிறோம் யார் வீட்டுக்கு போனாலும். ஏன்னாலாம் காஃபி வந்து அப்படியே டார்க்காக இருக்கணும். சில பேர் எப்படின்னா பால் ஜாஸ்தி ஊற்றுருவாங்களா, அது வந்து அது பேர் தான் ஃப்ளாட் ஒயிட், அப்படி ஊற்றிடுவாங்களா, எனக்கு அது கொஞ்சம் பெருசாக பிடிக்காது. ஓகே, இப்போ நம்மலாம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம குடிக்கிற காஃபி வந்து இட்ஸ் மோஸ்ட்லி நம்ம சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்குகிற எல்லா காஃபியுமே வந்து 80% அராபிக்கா காஃபி பீன்லேருந்து வந்தது தான். இப்போ நீங்கள் டாப் 10 அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, என்னெல்லாம் காஃபி ப்ராண்ட் பார்ப்பீங்க, டேவிட் ஆஃப் பார்ப்பீங்களா, அதுக்கப்புறம் நெஸ்கேஃபே, அப்புறம் ப்ரூ, அது போக லெவிஸ்டான்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சுன்னா கை அப்படியே ஹேண்ட் பிக் பண்ணி சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நெஸ்கேஃபே கிளாசிக் இருக்குல்ல, அது வந்து ரொபஸ்டாலேருந்து பண்ணுறது, அப்புறம் நெஸ்கேஃபே கோல்டு, அது வந்து அரேபிக்கா ப்ளஸ் ரொபஸ்டா பீன்ஸ். இப்போ இந்த ரொபஸ்டாக்கும் அரேபிக்காவுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னா, அரேபிக்கா வந்து எப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மெல் நல்லா வரும். சில பேர் வீட்டில் காஃபி போட்டால் ஸ்மெல்லு தூக்கும், ஏ சூப்பராக இருக்குப்பா எனக்கு ஒரு கப்பு காஃபி கொடு, ஏன்னா காஃபியே டோபமீனை ஹிட் பண்ணுற ஒரு இடம், ஒரு ஒரு ஒரு மெத்தட் தான் அது. ஸோ அதனால் வந்து அதனால தான் காஃபியில் ஒரு கிக்கு கிடைக்கிறதுனால தான் அடிக்கடி நம்ம காஃபி குடிக்க தோணுது. சில பேர் காஃபி குடிக்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, நான் அப்படி தான் இருந்தேன், இப்போ அப்படி இல்லை. ஸோ அந்த அரோமா வருது இல்லை, ஆனால் இதே ரொபஸ்டா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் பிட்டராக இருக்கும், எல்லாத்துக்குமே அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான், திஸ் இஸ் வை ஐ சி வை மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட் காஃபீஸில் வந்து அதிகமாக அரேபிக்கா சேர்க்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஸ்மெல் வருது, அந்த ஸ்மெல் இருக்கணும் நமக்கு. குடிக்கும்போது கப்புக்கிட்ட மூக்கு போகிறப்போ வந்து எப்பா அந்த நறுமணம் மொதல் மூக்கோடியாக போய் மூளையை டச் பண்ணதுக்கப்புறமா தான் வாய் போய் டேஸ்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு சிப் ஆஃப் காஃபியை. கரெக்டா, ஐ வுட் சே எந்த பிராண்ட் வேணால் வரலாம், ஹேண்ட்ஸ் டவுன், இது என் தனிப்பட்ட ஒப்பீனியன் தான், ஹேண்ட்ஸ் டவுன் த ரோலெக்ஸ் ஆஃப் காஃபீஸ் இஸ் டேவிட் ஆஃப் தப்பாக சொல்லிட்டேன், ஓகே, த ரோலெக்ஸ் ஆஃப் காஃபி இஸ் டேவிட் ஆஃப். அதுவும் டேவிட் ஆஃபில் வந்து எஸ்பிரஸோ 57 ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்கும். ரொம்ப காஃபி பிடிக்குன்னா டெஃபினெட்லி அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நான் தினம் தான் குடிக்கிறேன். அது போக இப்போ வந்து என்னடா அப்படின்னா வந்து இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி, அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி இருக்கேப்பா, அதைத்தான் அதை விடவா அப்படின்னீங்கன்னா எல்லா விதமான காஃபியுமே இந்த மாதிரி இந்த நாலு பீன்லேருந்து தான் வருது, ஓகேவா. ஆனால் ஜென்ரலாக வந்து இன்ஸ்டன்ட் காஃபிக்கும் கிரவுண்ட் காஃபிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ட் காஃபியும் கிரவுண்ட் காஃபியும் ஒரே பீன்ஸ் தான், ஆனால் அதை வந்து ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி பீன்ஸ் எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி அதை வந்து ப்ரூ பண்ணிடுவாங்க. ஓகே, அதாவது அந்த பீன்ஸில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி ட்ரையாக பாட்டிலில் போட்டு அடைச்சி நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி ஏற்றுறாங்க. நம்ம வேலை என்ன, எடுத்து போடுறோம், சுடு தண்ணியில் கலக்கிறோம், குடிக்கிறோம். கரெக்டாக இதுதான், இவ்வளோ தான் இன்ஸ்டன்ட் காஃபி. ஆனால் கிரவுண்ட் காஃபினா அப்படி இல்லை, கிரவுண்ட் காஃபி வந்து அதே பீன்ஸு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி அதை லைட்டாக பொடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இங்கேருந்து தான் வந்து இது வித்தியாசப்படுது.
ஓகே, நம்ம என்ன பண்ணால் இது ஃபில்டர் காஃபி, இது ஃபில்டர் காஃபியில் இருக்கிற ஃபில்டரில் போடலாம். அப்புறம் மோக்கா பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் வந்து கடைக்கெலாம் போனீங்கன்னா மோக்கா பாட்டுன்னு என்னென்னு தேடி பாருங்கள் சரியா. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிரவுண்ட் காஃபியை இந்த மாதிரி ஃபில்டரில், ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ்ஸில், மோக்கா பாட்டிலெலாம் போடும்போது அதில் நம்ம சேர்க்குற தண்ணி, அதுக்கப்புறம் அந்த கிரைண்ட் பண்ணியிருக்கிற அந்த முறை, அதுக்கப்புறம் இதிலெல்லாம் வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் கன்வீனியன்ட் எது அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டன்ட் காஃபி தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து காஃபியில் நெக்ஸ்ட் லெவல் போகணும், ஒரு கொஞ்சம் பிட்டராக இல்லாட்டி புது விதமான டேஸ்ட் ஒன்று குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் கிரவுண்ட் காஃபி. இன்றைக்கி காலைல 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு எந்திரிக்கும் போதே எனக்கு வந்து இப்போ புதுசாக காஃபியில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு படபடன்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி, ஃபில்டர் இந்த ஃபில்டர் இருக்கும்ல அது இருக்குது, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, அதை வாங்கி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பிரேசிலியன் கிரவுண்ட் காஃபி 100% அராபிக்கான்னு சொல்லி ஒன்று வாங்கி அதை போட்டு குடித்தேன். கசப்பு, ஆனால் செம்மையாக இருந்தது. உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் நாட் இன் டு காஃபி யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. இஃப் யூ ஆர் ஆக்சுவலி இன் டு காஃபி, ப்ளீஸ் இவ்வளோ நாள் இன்ஸ்டன்ட் காஃபியில் இருந்தீங்கன்னா கோ ஃபார் கிரவுண்ட் காஃபி. ஐ இன்சிஸ்ட், ஓகே, ஐ இன்சிஸ்ட் 100%. ஓகே, எனிவேஸ் இப்போ 7:30 ஆச்சு, இப்போ நீங்கள் எதுவுமே குடிக்கக்கூடாது. இப்போ காஃபி குடிச்சிங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. இதெல்லாம் காலங்காத்தில் 2 மணிக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை, காலையிலேருந்து மதியானம் 2 மணிக்குள்ளே. Anyways guys, this is Bravo signing off and oralavuk iniki konjam coffee pathi pesanum nenikiren, adigadi pesuvom. Okay, have a nice day, paathu vandi ottunga, good night and bye bye.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
1: This hour of the evening correct is brought to you by Pride collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler. The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds.

0: தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவல்துறை, தீயணைப்புத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பல்வேறு கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் பதிலளித்தார். ஒரு குற்றம் நடைபெற்று விட்டது என்பதால் மட்டுமே ஒட்டுமொத்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. தனிப்பட்ட குற்றச்சம்பவங்களுக்கும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு நிலைக்கும் வேறுபாடு உள்ளது என்று முதல்வர் தெரிவித்தார். அரசை குறை கூறும் வகையிலான கருத்துக்களை கூட மக்களின் பாதுகாப்பு கருதி அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் எடுத்துக் கொள்கின்றது என்று அவர் கூறினார். அதன் உண்மைத்தன்மையை பரிசீலித்து ஏற்க வேண்டியதை ஏற்பதில் எந்தவித பாகுபாடும் காட்ட மாட்டோம் என்று தெரிவித்தார். அண்மைக் காலமாக தமிழகத்தில் ஆபாச நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது, வன்ம நதி ஓடுகின்றது. பெண்களை பற்றி அவதூறாக பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். மக்களை ஏமாற்றிய திமுகவின் போலி பிம்பம் பிராண்ட் உடைக்கப்படும் என்று அவர் ஆவேசமாக தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டு என்று சொன்னால் ஆதாரம் கொடுங்கள் என்றுதான் கேட்பார்களே தவிர ஊழல் செய்யவில்லை என்று திமுகவினர் சொல்ல மாட்டார்கள். ஆதாரம் கேட்பவர்களுக்கு சர்க்காரியா கமிஷன் அறிக்கையை பற்றி இங்கே சொல்ல விரும்புகின்றேன் என்று முதல்வர் கூறினார். ஊழல் ஆதாரம் சர்க்காரியா கமிஷன் அறிக்கையில் உள்ளது. ஊழல் விடயத்தில் திமுகவுக்கு எப்பொழுதும் பதற்றம் உண்டு. ஆதாரத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வெளியில் தேடுவார்கள் என்றும் அவர் கூறினார். அதேபோன்று அமலாக்கத்துறை வெளியிட்ட 100 பக்க அறிக்கையில் பார்ட்டி ஃபண்ட் பற்றியுள்ளது. அதன்படி 7.5% முதல் 10% வரை பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திமுகவினர் செய்யும் தவறை சரியாக, ஒழுங்காக, விஞ்ஞான முறையில் செய்துள்ளனர் என்றும் அவர் விமர்சித்தார். முதலமைச்சரின் பதிலுரையின் மீது பேச திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். திமுக தலைவர்கள் யாரும் இதுவரை ஊழலுக்கு தண்டிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் சர்க்காரியா கமிஷன் அறிக்கைக்கு பிறகு 3 ஆட்சியை பிடித்தது திமுக என்று கூறினார். முதலமைச்சர் விஜய் மீதே வருமான வரி வழக்கு உள்ளதென்று அவர் சுட்டிக்காட்டினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சட்டம் ஒழுங்கு குறித்து நாங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் வெறும் பஞ்ச் டயலாக் மட்டுமே பேசி டைவர்ஷன் செய்திருக்கின்றார் முதல்வர் விஜய் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். சட்டம் ஒழுங்கு பற்றி கேட்டால் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் 1970 போய்விட்டார் முதல்வர். சர்க்காரியா கமிஷன் பற்றி பேசுகின்றார், மிசா பற்றி பேசுகின்றார். மிசா பற்றி பேசுவதற்கு இவருக்கு ஏதாவது தகுதி இருக்கின்றதா என்று அவர் வினவினார். சர்க்காரியா கமிஷன் பற்றியாவது இவருக்கு ஏதாவது தெரியுமா? யாரோ எழுதி கொடுத்ததை 3 உட்கார்ந்து மனப்பாடம் செய்து இங்கு வந்து ஒப்புவித்திருக்கின்றார் என்று அவர் கூறினார். சர்க்காரியா கமிஷனில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று அந்த கமிஷனை ரிப்போர்ட் கொடுத்திருக்கின்றது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொண்ட சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டில் 2 மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் அதிமுக எம்எல்ஏ சத்யபாமா மற்றும் மதுராந்தகம் அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் ஆகியோர் ராஜினாமா செய்ததால் அத்தொகுதிகளில் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் 9 எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் 5 இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பை, கரூர், விராலிமலை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரான்ஸ் உறவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரான்ஸ் தலைநகரில் புதிதாக கட்டப்பட்ட சுவாமி நாராயண் கோயில் திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். நீண்டகால கலாச்சார மற்றும் அரசியல் உறவுகளின் வலுவான அடித்தளத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை அமைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நண்பர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் கூட்டாண்மையை உருவாக்கி வருகின்றன என்றார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் பருவநிலை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் பிரான்சும் புதிய வேகம் மற்றும் உத்வேகத்துடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றன என்றும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். டெல்லியில் 6 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 உயர்வடைந்தது. கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கு பழுதுபார்க்கும் பணியின் போது தண்ணீர் தேங்கி இருந்ததே காரணம் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். டெல்லியில் சத்திய நிகேதன் பகுதியில் ஆண் மாணவர்களுக்கான தனியார் விடுதியாக செயற்பட்டு வந்த 6 மாடி கட்டிடம் ஒன்று நேற்று மதியம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 7 உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர். விபத்து நிகழ்ந்த இடத்தை நேற்றும் இன்றும் நேரில் பார்வையிட்ட முதல்வர் ரேகா குப்தா மீட்பு பணிகளை கண்காணித்தார். கட்டட உரிமையாளர் இன்று ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்மொழியப்பட்ட 22 அரசியலமைப்பு திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணைகள் தொடர்பாக நடைமுறை நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை குறித்து பொதுநலவாய நாடுகளின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் கவலை எழுப்பியுள்ளார். செப்டம்பர் 7 தனது அறிக்கையில் இலங்கைக்கான தனது பயணத்தை தொடர்ந்து செப்டம்பர் 2 நடைபெற்ற உச்சநீதிமன்ற விசாரணையின் 2 அமர்வில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அழைப்பின் பேரில் பார்வையாளராக கலந்து கொண்டதாக ஸ்டீவன் தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி மீதான தனது உறுதிப்பாட்டின் அடிப்படையிலேயே சிஎல்ஏ இந்த விவகாரத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்கல் செய்த மனு உட்பட மொத்தம் 67 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை அந்த மனுக்களுக்கு எதிராக 27 இடையீட்டாளர்கள் தங்களது எதிர்ப்பை முன்வைத்திருந்தனர். இந்த வழக்குகள் பிரதம நீதியரசர் பிரிதி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதியரசர்களை கொண்ட அமர்வினால் விசாரிக்கப்பட்டன. இதனிடையே 22 திருத்தச் சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமையினால் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி சுமார் 3,300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பெரும்பாலானவை பொதுமக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்டவை என்று அவர் கூறினார். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்ததாகவும் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். ஏவுகணைகள் வானில் பறந்து கொண்டிருந்த போதிலும் இந்த ஆண்டின் முதல் 6 ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகம் 13% வளர்ச்சி கண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இயல்பாகவே சில துறைகள் பாதிக்கப்பட்டன, எனினும் எங்கள் பொருளாதாரம் நிலை குலையவில்லை என்று அவர் கூறினார். எங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமான துறைகளில் பொருளாதாரம் தொடர்ந்தும் விரிவடைந்தது என்றும் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். துபாயின் ஆன்பாசிவ் மெட்ரோ நிலையம் காமின் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் இதுவரை ஆன்பாசிவ் மெட்ரோ நிலையம் என்று அழைக்கப்பட்ட மெட்ரோ நிலையத்தின் பெயரிடும் உரிமையை உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனமான காமின் நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளது. ஸ்மார்ட் சாதனங்கள் மற்றும் GPS வழி செலுத்தல் தயாரிப்புகளுக்கு பெயர் பெற்ற காமின் நிறுவனத்தின் அமீரகத்தின் ஒரே அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தரான அமிட் ரீடெயில் LLC மூலம் இந்த 10 ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆன்பாசிவ் மெட்ரோ நிலையம் இனி காமின் மெட்ரோ நிலையம் என்று அழைக்கப்படும். இந்த பெயர் மாற்றம் காமின் நிறுவனத்தின் அமீரக சந்தையில் தனது இருப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் துபாய் மெட்ரோ நிலையத்தின் பெயருடன் சர்வதேச தொழில்நுட்ப பிராண்டை இணைக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் தென்கொரியா ராணுவ ரீதியாக பங்கேற்பது அல்லது தலையிடுவது குறித்து ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு தென்கொரியா நடவடிக்கை எடுத்தால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக தென்கொரியா கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தது. அமெரிக்காவின் அழுத்தம் மற்றும் மிரட்டல்களுக்கு அடிபணிய வேண்டாம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாகி தென்கொரியாவை எச்சரித்தார். ஓமான் முசந்தம் ஆளுநரகத்தின் வடமேற்கு பகுதியில் சுமார் 2 கடல் மைல் தொலைவில் சவுதி கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பலான சிதர் மீது ஏவுகணை போன்ற ஒரு பொருள் தாக்கியதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக ஓமன் கடற்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்த 25 பணியாளர்களுக்கு தேவையான தளபாட உதவிகளை ஓமன் ராயல் கடற்படை கப்பல் வழங்கியது. இதில் 16 பேர் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் 2 கப்பல் பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி ஃபாத்திமா சனாவுக்கு போட்டிக் கட்டணத்தில் 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் ஆசிய கோப்பை 2026 போட்டியின் போது ICC விதிமுறைகளை மீறியதற்காக அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற குரூப் ஏ பிரிவில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்த விதிமீறல் நடந்ததாக ICC வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வீராங்கனை ஷஃபாலி வர்மாவை ஆட்டமிழக்கச் செய்த பிறகு பாகிஸ்தான் அணித்தலைவி ஃபாத்திமா சானா பெவிலியன் நோக்கி சைகை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் ICC நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கருதி அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ICC தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
4: ஏய் நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice-ங்க.
1: Star of the month.
5: Singer Hariharan.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வீட்டில் இந்த ஆனுவல் டே ஆனுவல் லீவ் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம வீட்டில் யார், அம்மா அப்பா, அண்ணா அண்ணி, இவங்களோட கல்யாண சீடியாக இருக்கட்டும் இல்லை கல்யாண ஆல்பமாக இருக்கட்டும், எடுத்துகிட்டு வாங்களேன் கொஞ்சம் எல்லோரும் அப்படி டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு பார்வை இடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு உட்காந்து இந்த ஆல்பத்தை புரட்டி போட்டு பார்க்குறது. எத்தனை முறை பார்த்தாலும் முதல் தடவை பார்க்குற மாதிரியே வந்து தோணும். ஏன்னா அவ்வளோ ரசித்து ரசித்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில பேரோட காதல் கதை அப்படி தான், எத்தனை முறை கேட்டாலும் சரி ஏதோ புதுசாக கேட்குற மாதிரியே தோணும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், நான் எவ்வளோ நாளும் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இல்லையா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு யாரோட காதல் கதைகள் யாரை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சவங்க தான். ஆமாம், ஒரு செலிபிரிட்டி கப்பல், அவங்களோட காதல் கதை. எங்கே முதல் முதல்ல சந்திச்சுக்கிட்டாங்க, யார் வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணாங்க, எப்போ கல்யாணம் நடந்தது, இது எல்லாத்த பற்றியும் என்னதான் தெரிஞ்சதாகவே இருந்தாலும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல, அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அதனால் ஷேர் பண்ணுறனால அதை கிடைக்கக்கூடிய எனக்கு ஒரு நிம்மதி அப்படின்னு சொல்லலாம், ஒரு குட்டி சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, மானே தேனே பொன்மானே என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அவங்க யார் அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
3: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
4: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
2: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
3: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யார் நம்ம சூர்யா?
4: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
3: செம்மையா இருக்கு போது படம்.
2: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
5: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் .tv.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஹானா எனக்கு கிடைச்சது.
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்ப நான் யாரோட காதல் கதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் உங்களதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஹீரோ ஹீரோயின் அப்படின்னே சொல்றேன். ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் முதல் முதல்ல ஒரு படத்துல ஒர்க் பண்றாங்க. ஒரு ஷார்ட் ஒரு சீன் எடுக்கும் போது அவங்களுக்குள்ள என்னமோ தெரியல ஏதோ ஒரு கனெக்ஷன் வரும்ல. இந்த மாவீரன் படமா மகதீரா அப்படின்னு தெலுங்குல கூட ரிலீஸ் ஆச்சு. அப்படி யாரோட விரலை அப்படியே டச் பண்ணிட்டு போகும்போது அப்படியே கையில் அந்த மின்னல் வெட்டுற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும். ஆஹா, இவங்க வந்து ஏதோ நமக்கு வந்து சம்மந்தப்பட்டவங்க மாதிரி இருக்காங்களே அப்படின்னு அந்த ஒரு வைப்ரேஷன் வரும் தெரியுமா? அந்த மாதிரி அவங்களுக்குள்ள

0: ஒரு உணர்வு வந்திருக்கு அப்பவே. அப்போதான் அந்த ஃப்ரெண்ட்லி பாண்டிங் வந்து உருவாக ஆரம்பித்த காலங்கள். அப்படியே அது வந்து நட்பாச்சு, அந்த பாசிட்டிவ் வைப், அது கூட நட்பு. கொஞ்சம் கொஞ்சமாக காதலில் விழுந்துட்டேனே அப்படின்னு விழுந்தாங்க. எப்படி எப்படி எப்படி இவங்களில் யார் முதல் முதல்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு யார் எப்படின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் தெரியப்படுத்துங்க, ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு நான் சொன்னேன்ல, எந்த படமாக இருக்கும் அண்ட் எந்த செலிப்ரிட்டி அவங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லலாம். அண்ட் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத கூட நீங்கள் கணிச்சு சொல்லலாம். ஐயோ இது பயங்கர கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் தான். நானே யார் அவங்க அப்படின்றத சொல்லிடுறேன்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: நடிப்பில் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் இசையில் சர்தார் பார்ட் 2 செப்டம்பர் 10 உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்டை ஈஸியா வின் பண்ணலாம்.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
3: கோல் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
4: அப்போ இது எப்படி இருக்கு?
3: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
4: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
3: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
4: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Tawassul Group of Companies.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: Golden Song of the Hour.
1: Golden Song of the Hour.
2: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
2: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
1: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
2: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Anbudan Naan is brought to you by Bright Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: பண்றதுல ஒவ்வொருத்தரும்
1: ஒவ்வொரு மாதிரி. நீங்க இந்த மாதிரி
0: ஃப்ரெண்ட்லியான ஒரு பாண்டிங் வந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சது, ஆனா ப்ரொபோஸ் பண்ணிக்கல. அவங்க பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதா இங்க ஒரு கேள்விக்குறியே. சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படின்னா, பயங்கர கிராண்டாக ஒரு பீச்சில் இல்லை வந்து பீச்சில் போயிட்டு சர்ப்ரைஸாக வந்து சுற்றி ரோசஸ்லாம் வச்சு அப்படியே அந்த ஒயிட் ஸ்க்ரீன்லாம் பேக்ரவுண்டில் வச்சு ஒரு டைமண்ட்
2: நேரம். இப்பொழுது இரவு 9 மணி.

0: The nation is in danger.
1: Bro, Sardar படம் பாத்தீங்களா?
2: பாத்துக்கேனே.
1: இப்ப Sardar 2 வருதாமே.
3: அந்த கூத்தாடி பைய வரதுக்குள்ள டைபோஸ்மே வந்துரும். பாத்துட்டியா?
1: ட்ரைலர்ல கூட அவங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக்லாம் காட்றாங்க பாத்தீங்களா?
2: பாத்தேன் bro. சொல்லுங்க bro. என்ன?
1: இல்ல. அந்த தேச துரோகி அப்படிலாம் கட்டி ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்குது ப்ரோ.
2: ஆமாண்டா,
1: அதுக்கு என்ன ஒரு 4 டிக்கெட் கிடைக்குமா?
2: 4 டிக்கெட் தானே, ஊருக்கே தரோம். உனக்கு தர மாட்டோமா?
0: 30 கோடி பேர் உயிர் சம்பந்தப்பட்டது.
4: கார்த்தி, மாளவிகா மோகனன், எஸ் ஜே சூர்யா நடிப்பில், பி எஸ் மித்ரன் இயக்கத்தில், சாம் சி எஸ் இசையில் சர்தார் பார்ட் 2, செப்டம்பர் 10, உங்கள் அபிமான அமீரக திரையரங்குகளில். 89.4 தமிழ் எஃப்எம் ஷோஸ் அண்ட் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணா நீங்களும் சர்தார் 2 படத்துக்கான டிக்கெட்ஸை ஈஸியா வின் பண்ணலாம்.
5: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: எது ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? காசா, பணமா, கிஃப்டா, விலை உயர்ந்த கிஃப்டா? சாச்சா, இல்லைங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. வேற என்னவா இருக்கும் அன்பு தானே அப்படின்னீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கே, மரியாதை. காதலுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் இல்லை? எஸ். இன்னைக்கு நான் யாரை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, சூர்யான் ஜோதிகாவோட லவ் ஸ்டோரி தான். ஜோதிகா வந்து, சூர்யா ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர், சூர்யா வந்து பயங்கரமான ஒரு குடும்பம் அப்படின்றத தாண்டி, சூர்யாக்குள்ளே இருக்க அந்த ஹார்ட் இருக்குல்ல, அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் கொடுக்குற மரியாதை, இப்போ சும்மா சில பேர் வந்துட்டு சில பேரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணுவாங்க, பட் சூர்யா அப்படி கிடையாதான். ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப மரியாதையாக, ரொம்ப பணிவாக, யாருக்கு என்ன நடந்தாலும் ரொம்ப அக்கறையாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்து தான் வந்து ஜோதிகாவுக்கு வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். இப்படி ஒரு பர்சனாக என்ன, ரொமான்டிக் சீன் வந்தால் கூட ரொம்ப மரியாதையாக இருக்கார், டேரக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் வந்து பண்ணுறாரு, இவ்வளோ மரியாதைன்னு ஒரு நபரை என்னோடய லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். Love is not attraction, it is respect அப்படினு சொல்வாங்கல்ல. சோ அங்க விழுந்தாங்க ஜோதிகா.
5: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சூர்யா அண்ட் ஜோதிகாவோட லவ் ஸ்டோரி, அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரொப்போஸ் பண்ணுறது ரெண்டு பேருக்கும் பெருசாக உடன்பாடு இல்லை. அது வந்து ப்ரொப்போஸ் பண்ணி தான் தெரியணுமா, எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் வாழவே முடியாது, வாழ்க்கையே இல்லை அப்படின்னு. பட் ஸ்டில் சுற்றி இருக்கவங்களாம் வந்து எங்களோட மன திருப்திக்காக, எங்களோட ஆசைக்காக கொஞ்சம் ப்ரொப்போஸ் பண்ணேன் ஜோதிகாவை அப்படின்னு சூர்யா கிட்ட உரிமையாக பாசமாக கேட்குறாங்க. ஸோ சுற்றி இருக்கவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்காக சூர்யா வந்து ஜோதிகாவை ப்ரொப்போஸ் பண்ணிட்டார். ஸோ ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஜோதிகா கிட்டே சூர்யா கேட்குறாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. சூர்யா நினச்சாரா கொஞ்சம் டைம் கேட்பாங்க, உடனேலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சாராமா. பிடிக்கும் தான், நீ இல்லாமல் நான் இல்லை தான், பட் இந்த கல்யாணத்துக்கு உடனே எஸ் சொல்லுவாங்களா இல்லை உடனே நோ சொல்லிடுவாங்களா அப்படின்னு ஒரு பதட்டம் ஒரு தயக்கம் சூர்யாவுக்கு இருக்கும் இல்லை. ஏன்னா அப்போது ஜோதிகாவும் ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் தான், அவங்க பயங்கரமாக கலக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, பேக் டு பேக்ஸ் நிறைய வந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் சூர்யா வந்து டாப் தான், பட் ஒரு தயக்கம் இருந்தது. ஜோதிகா உடனே எஸ் சொல்லிட்டாங்களாம். ஏன் இந்த உடனே எஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஏற்கனவே உழைச்சி தேவையானதை சம்பாரிச்சிட்டேன், எனக்கு வேணுன்றது இந்த ஸ்டெபிலிட்டி ரெஸ்பெக்ட், அதை நீங்கள் மட்டும்தான் எனக்கு கொடுத்தீங்க.
1: அன்புடன்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நாம பந்தயத்தை காப்பாத்தல.
2: ஐயோ சார், செம்ம மேட்டர் சார். ஆனா என்ன தொண்டையில கிச்சு கிச்சா
3: இரு அப்படின்னு பேசி முடிக்கல சார். நீங்க சொல்லுங்க சார்.
1: பந்தயத்தை நம்மளை காப்பாத்து.
2: ஹீரோ மாதிரி படம் கூட்டிட்டு வராரு, யார் நம்ம சூர்யா?
3: அது மட்டுமா, டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காரு இந்த படத்துல.
2: செம்மையா இருக்கு புது படம்.
1: படம் இறங்குற பிளேயர்ஸ் பந்தயத்துக்கு உண்மையா இருந்தா இந்த காத்தும் கடலும் என்னைக்குமே உங்களை கைவிடாது.
0: மதிமாறன் புகழேந்தி இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமாரி செய்யோ சூரி, மகிமா நம்பியார் மற்றும் சத்யராஜ் நடிக்கும் மண்டாடி எதிர்வரும் செப்டம்பர் 10 அமீரக திரையரங்குகளில் வெளியாகின்றது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டிவி.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல சிறப்பா போயிட்டு இருக்கோம், ஆனா எங்கேயாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், டம்னு இடிச்சுப்போம். ஐயோ என்னடா நல்லா போயிட்டு இருந்ததே, யார் இது அப்படின்னு பார்த்தா அந்த பிரச்சனை அப்படின்னு வந்து நிற்கும். முக்கியமாக இந்த லவ் மேரேஜில் இல்லையா, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். சூர்யா ஜோதிகா வீட்டில் எப்போ கல்யாணம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ரெண்டு பேருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அங்கே ஒரு விஷயம் தடுத்தது, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ். ஜோதிகாவுக்கு வந்து மும்பை பேக்ரவுண்ட், ஆனால் அவ்வளோவா தமிழ் வந்து பேச தெரியாது அவங்களுக்கு. அவங்க குடும்பத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்படியே ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க. பட் சூர்யா பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு. அது ஒரு மரியாதை இருக்குல்ல, ஒரு பெண் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறா, யார் என்ன அவளுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, அவளுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நான் தான் பொறுப்பு, அவளுக்கு ஒரு பாதுகாவலான நான் இருக்கணும், அவளை பயங்கரமாக பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு ரெஸ்பெக்ட் தானே. அது சூர்யா கிட்ட மட்டும்தானே இருந்தது. அங்கே தானே ஜோதிகா வந்து விழுந்தாங்க, அங்கே தானே இந்த காதல் வந்து மலரும் இல்லையா. ஸோ ஒரு தடவை வந்து சிவகுமார் சாரே வந்து சொல்லியிருப்பார், கல்யாணத்தப்போ ஜோதிகாவுக்கு வந்து தமிழ் சுத்தமாக தெரியாது, ஆனால் எல்லா மந்திரமும் வந்து சொன்னாங்க.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. சிறுத்தையும் தமிழி.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. எஸ் சூர்யான் ஜோதிகாவோட அந்த காதல் கதைகள் என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் சில விஷயங்களை பத்தி நம்ம பேசும்போது ஆஹா அப்படின்ற மாதிரி தோணும் இல்ல. அண்ட் இப்போ ஜோதிகா எல்லா இன்டர்வியூஸ்லயுமே முன்னாடி இந்த இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை ரெண்டு பேருமே சரி, சூர்யாவா இருக்கட்டும் ஜோதிகாவா இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே வந்து வாய் தவறி கூட ஒருத்தவங்களை விட்டு கொடுக்குற மாதிரியான வார்த்தை வந்ததே கிடையாது. இப்படியே வந்து பிரமிச்சு போவோம்ல, நிஜமாவே அப்படி இருக்காங்களா இல்லையா, நம்மளோட மன சந்தோஷத்துக்காக வந்து அப்படி சொல்றாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவங்க ஒரு தடவை வந்து சொல்லும் போது சொல்லுவாங்க, டச் உட் நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு தடவை கூட சண்டை வந்ததில்லை அப்படின்னு, பட் உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிஜமாவே வந்து அவங்க லைஃப் லாங் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். பட் அடுத்து நான் சொல்ல வர விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டு வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும்போது சில பேருக்கு வந்து

பயமாக இருக்கும். உங்களை பற்றி எல்லாமே நமக்கு தெரியும், ஃப்யூச்சரில் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரவங்களும் இருக்காங்க. பட் இவங்களோட ஸ்டோரி சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர், நானும் உன்னை மதிக்கிறேன், நீ என்னை மதிச்சேன்னா கொஞ்சம் நானும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு ரெக்வஸ்ட்டை கூட வந்து கேட்கலான்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து நீ மட்டும்தான் என்ன மதிக்கணும், நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா அங்கே எங்கேருந்து வரும் இந்த சந்தோஷம், எங்கேருந்து வரும் இந்த மன நிம்மதி இல்லையா? பட் இவங்க இந்த கப்பலுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மரியாதை வந்து கொடுக்கும்போது இந்த நண்பர் டு காதல், காதல் டு வாழ்க்கை துணை அப்படின்னு ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கும்போது

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சூர்யா ஜோதிகா பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. சில பேரோட காதல் எப்படின்னா, லவ் பண்ணும்போது ஒரு 50% லவ் பண்ணியிருப்பாங்க. இந்த 100க்கு மேலே இல்லை 200க்கு மேலேன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ காதல் எங்கேருந்து வரும் அப்படின்னா, அந்த வருஷம் ஆக ஆக கடந்து போக போக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. லவ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபாலிங், இட் இஸ் ரைசிங் வித் ஏஜ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் சூர்யா ஜோதிகாவோட காதல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் வந்து இருக்கும்போது காதல் வந்து கண்ணா பின்னான்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஜிங் லைக் அ வைன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே ரிவர்ஸில், வருஷம் ஆக ஆக தான் இன்னமும் நான் அவனை காதலிச்சிட்ருக்கேன், இன்னமும் புதுசாக ஆகுது என்னோட காதல் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதுக்கான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களில் இந்த ரெஸ்பெக்ட் தான் முதல்ல வந்து இருக்கணும். அண்ட் தென் இந்த விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. கஷ்டமான நேரங்கள்லையும் நமக்கு நம்மளோட வாழ்க்கை துணையை வந்து யார்கிட்டையும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அவங்களுக்காக கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி கூட இருக்கிறது. அண்ட் எவ்வளோதான் வந்து பிஸியாக இருந்தாலும், இவங்க பிஸியாக இருந்தாலும் என்னை நேசிக்கிறாங்க தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படின்னு அவங்கள முழுசாக நம்புறது. ஒரு வார்த்தை நம்மளோட பார்ட்னர்கிட்ட, நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டாம், நீ போயிட்டு வா, நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம், ஒரு ஒரு ஒரு வாழ்க்கையில் அவங்களுக்கு இதோட பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் நீங்க வச்சிருக்கீங்க.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

I can kiss you without touching.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவல்துறை, தீயணைப்புத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பல்வேறு கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எழுப்பிய கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் பதிலளித்தார். ஒரு குற்றம் நடைபெற்று விட்டது என்பதால் மட்டுமே ஒட்டுமொத்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. தனிப்பட்ட குற்றச்சம்பவங்களுக்கும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு நிலைக்கும் வேறுபாடு உள்ளது என்று முதல்வர் தெரிவித்தார். அரசை குறை கூறும் வகையிலான கருத்துக்களை கூட மக்களின் பாதுகாப்பு கருதி அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் எடுத்துக் கொள்கின்றது என்று அவர் கூறினார். அதன் உண்மைத்தன்மையை பரிசீலித்து ஏற்க வேண்டியதை ஏற்பதில் எந்தவித பாகுபாடும் காட்ட மாட்டோம் என்று தெரிவித்தார். அண்மை காலமாக தமிழகத்தில் ஆபாச நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது, வன்ம நதி ஓடுகின்றது. பெண்களை பற்றி அவதூறாக பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். மக்களை ஏமாற்றிய திமுகவின் போலி பிம்பம் பிராண்ட் உடைக்கப்படும் என்று அவர் ஆவேசமாக தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டு என்று சொன்னால் ஆதாரம் கொடுங்கள் என்றுதான் கேட்பார்களே தவிர ஊழல் செய்யவில்லை என்று திமுகவினர் சொல்ல மாட்டார்கள். ஆதாரம் கேட்பவர்களுக்கு சர்க்காரியா கமிஷன் அறிக்கையை பற்றி இங்கே சொல்ல விரும்புகின்றேன் என்று முதல்வர் கூறினார். ஊழல் ஆதாரம் சர்க்காரியா கமிஷன் அறிக்கையில் உள்ளது. ஊழல் விடயத்தில் திமுகவுக்கு எப்பொழுதும் பதற்றம் உண்டு. ஆதாரத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வெளியில் தேடுவார்கள் என்றும் அவர் கூறினார். அதேபோன்று அமலாக்கத்துறை வெளியிட்ட 100 பக்க அறிக்கையில் பார்ட்டி ஃபண்ட் பற்றியுள்ளது. அதன்படி 7.5% முதல் 10% வரை பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திமுகவினர் செய்யும் தவறை சரியாக, ஒழுங்காக, விஞ்ஞான முறையில் செய்துள்ளனர் என்றும் அவர் விமர்சித்தார். முதலமைச்சரின் பதிலுரையின் மீது பேச திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். திமுக தலைவர்கள் யாரும் இதுவரை ஊழலுக்கு தண்டிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் சர்க்காரியா கமிஷன் அறிக்கைக்கு பிறகு 3 ஆட்சியை பிடித்தது திமுக என்று கூறினார். முதலமைச்சர் விஜய் மீதே வருமான வரி வழக்கு உள்ளதென்று அவர் சுட்டிக்காட்டினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது அமலாக்கத்துறை வழக்கு நிலுவையில் உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் கூறினார். சட்டம் ஒழுங்கு குறித்து நாங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் வெறும் பஞ்ச் டயலாக் மட்டுமே பேசி டைவர்ஷன் செய்திருக்கின்றார் முதல்வர் விஜய் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். சட்டம் ஒழுங்கு பற்றி கேட்டால் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் 1970 போய்விட்டார் முதல்வர். சர்க்காரியா கமிஷன் பற்றி பேசுகின்றார், மிசா பற்றி பேசுகின்றார். மிசா பற்றி பேசுவதற்கு இவருக்கு ஏதாவது தகுதி இருக்கின்றதா என்று அவர் வினவினார். சர்க்காரியா கமிஷன் பற்றியாவது இவருக்கு ஏதாவது தெரியுமா? யாரோ எழுதி கொடுத்ததை 3 உட்கார்ந்து மனப்பாடம் செய்து இங்கு வந்து ஒப்புவித்திருக்கின்றார் என்று அவர் கூறினார். சர்க்காரியா கமிஷனில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று அந்த கமிஷனே ரிப்போர்ட் கொடுத்திருக்கின்றது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் ஒரு தலைபட்சமாக நடந்து கொண்ட சபாநாயகருக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டில் 2 மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் அதிமுக MLA சத்யபாமா மற்றும் மதுராந்தகம் அதிமுக MLA மரகதம் குமரவேல் ஆகியோர் ராஜினாமா செய்ததால் அத்தொகுதிகளில் அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அக்டோபர் 9 எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் 5 இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பை, கரூர், விராலிமலை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: இந்தியா பிரான்ஸ் உறவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரான்ஸ் தலைநகரில் புதிதாக கட்டப்பட்ட சுவாமி நாராயண் கோயில் திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். நீண்டகால கலாச்சார மற்றும் அரசியல் உறவுகளின் வலுவான அடித்தளத்தில் இருநாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மை அமைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். நண்பர் இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து இரு நாடுகளும் சிறப்பு உலகளாவிய உத்திசார் கூட்டாண்மையை உருவாக்கி வருகின்றன என்றார். தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, விண்வெளி மற்றும் பருவநிலை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் பிரான்சும் புதிய வேகம் மற்றும் உத்வேகத்துடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றன என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். டெல்லியில் 6 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 உயர்வடைந்தது. கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கு பழுதுபார்க்கும் பணியின் போது தண்ணீர் தேங்கி இருந்ததே காரணம் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். டெல்லியில் சத்திய நிகேதன் பகுதியில் ஆண் மாணவர்களுக்கான தனியார் விடுதியாக செயற்பட்டு வந்த 6 மாடி கட்டிடம் ஒன்று நேற்று மதியம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 7 உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர். விபத்து நிகழ்ந்த இடத்தை நேற்றும் இன்றும் நேரில் பார்வையிட்ட முதல்வர் ரேகா குப்தா மீட்புப் பணிகளை கண்காணித்தார். கட்டிட உரிமையாளர் இன்று ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்மொழியப்பட்ட 22வது அரசியலமைப்பு திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணைகள் தொடர்பாக நடைமுறை நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை குறித்து பொதுநலவாய நாடுகளின் சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ஸ்டீவன் கவலை எழுப்பியுள்ளார். செப்டம்பர் 7 தனது அறிக்கையில் இலங்கைக்கான தனது பயணத்தை தொடர்ந்து செப்டம்பர் 2 நடைபெற்ற உச்சநீதிமன்ற விசாரணையின் 2வது நாள் அமர்வில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் அழைப்பின் பேரில் பார்வையாளராக கலந்து கொண்டதாக ஸ்டீவன் தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி மீதான தனது உறுதிப்பாட்டின் அடிப்படையிலேயே சிஎல்ஏ இந்த விவகாரத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தாக்கல் செய்த மனு உட்பட மொத்தம் 67 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை அந்த மனுக்களுக்கு எதிராக 27 இடையீட்டாளர்கள் தங்களது எதிர்ப்பை முன்வைத்திருந்தனர். இந்த வழக்குகள் பிரதம நீதியரசர் பிரிதி பத்மன் சூரசேன தலைமையிலான 5 நீதியரசர்களை கொண்ட அமர்வினால் விசாரிக்கப்பட்டன. இதனிடையே 22வது திருத்தச் சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமையினால் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி சுமார் 3,300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களில் பெரும்பாலானவை பொதுமக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்டவை என்று அவர் கூறினார். ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்ததாகவும் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். ஏவுகணைகள் வானில் பறந்து கொண்டிருந்த போதிலும் இந்த ஆண்டின் முதல் 6 ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகம் 13% வளர்ச்சி கண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இயல்பாகவே சில துறைகள் பாதிக்கப்பட்டன, எனினும் எங்கள் பொருளாதாரம் நிலை குலையவில்லை என்று அவர் கூறினார். எங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமான துறைகளில் பொருளாதாரம் தொடர்ந்தும் விரிவடைந்தது என்றும் டாக்டர் அன்வகர் காஷ் தெரிவித்தார். துபாயின் ஆன் பாசிவ் மெட்ரோ நிலையம் காமின் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் இதுவரை ஆன் பாசிவ் மெட்ரோ நிலையம் என்று அழைக்கப்பட்ட மெட்ரோ நிலையத்தின் பெயரிடும் உரிமையை உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனமான காமின் நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளது. ஸ்மார்ட் சாதனங்கள் மற்றும் GPS வழி செலுத்தல் தயாரிப்புகளுக்கு பெயர் பெற்ற காமின் நிறுவனத்தின் அமீரகத்தின் ஒரே அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தரான அமிட் ரீடெயில் LLC மூலம் இந்த 10 ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆன் பாசிவ் மெட்ரோ நிலையம் இனி காமின் மெட்ரோ நிலையம் என்று அழைக்கப்படும். இந்த பெயர் மாற்றம் காமின் நிறுவனத்தின் அமீரக சந்தையில் தனது இருப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் துபாய் மெட்ரோ நிலையத்தின் பெயருடன் சர்வதேச தொழில்நுட்ப பிராண்டை இணைக்கும் வகையிலும் அமைந்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் தென்கொரியா ராணுவ ரீதியாக பங்கேற்பது அல்லது தலையிடுவது குறித்து ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு தென்கொரியா நடவடிக்கை எடுத்தால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பு செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக தென்கொரியா கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தது. அமெரிக்காவின் அழுத்தம் மற்றும் மிரட்டல்களுக்கு அடிபணிய வேண்டாம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாகி தென்கொரியாவை எச்சரித்தார். ஓமான் முசந்தம் ஆளுநரகத்தின் வடமேற்கு பகுதியில் சுமார் 2 கடல் மைல் தொலைவில் சவுதி கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பலான சிதர் மீது ஏவுகணை போன்ற ஒரு பொருள் தாக்கியதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக ஓமன் கடற்சார் பாதுகாப்பு மையம் தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்த 25 பணியாளர்களுக்கு தேவையான தளபாட உதவிகளை ஓமன் ராயல் கடற்படை கப்பல் வழங்கியது. இதில் 16 பேர் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் 2 கப்பல் பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி ஃபாத்திமா சனாவுக்கு போட்டிக் கட்டணத்தில் 10% அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் ஆசிய கோப்பை 2026 போட்டியின் போது ICC விதிமுறைகளை மீறியதற்காக அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற குரூப் ஏ பிரிவில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்த விதி மீறல் நடந்ததாக ICC வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வீராங்கனை ஷஃபாலி வர்மாவை ஆட்டமிழக்கச் செய்த பிறகு பாகிஸ்தான் அணித்தலைவி ஃபாத்திமா சானா பெவிலியன் நோக்கி சைகை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் ICC நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கருதி அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ICC தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982. 89.4
1: 89.4 Tamil FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் கம்யூனிட்டியில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: ஐயா மானே தேடி

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: Bad dangy, small wall.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும்.
6: அர்த்தமாயிருந்தா ராஜா 89.4.

0: Sence kese bu da eti ne?
1: Rolex.
0: Hmm?
1: Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

99.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
0: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
1: எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. Beg now, nano US la kuda adefam da.

0: te se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா?

0: மியூசிக்
1: வைடா குட்டி பையா.
0: இல்ல பசங்க ஃபீலிங் பத்தியே பாடுறானே, நான் வேணா பொண்ணுங்க ஃபீலிங் பத்தி பாடவா?
1: அப்படியே தொண்டை மேலே ஒண்ணு போடவா? பொண்ணுங்க ஃபீலிங்க பத்தி அவனுக்கு அது தெரியாது. சார்பே சார்பே சார்பே.

0: ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: பண்ணி
1: வீட்டுல
0: தலையில இடி விழ
1: வீணா போயிடுவேடா
0: நீ விளங்காம போயிடுவேடி.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.